காலை பொழுது வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். இனிமையான காலை பொழுது மலர்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான காலை வணக்கம் சிஸ்டர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லு பலாங்குடையிலிருந்து அவினாசி வந்திருக்கிறாரு. அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷார் இனிமே சொல்லிருக்கிறாரு. இந்துக்கள் அரசும் இனிய காலை வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிகலையிலிருந்து கீதா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்ற நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் சந்தி வழியிலிருந்து கருணாகரன் வந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம் சிஸ்டர் விடிய நிகழ்ச்சியோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நாவக்காடிலிருந்து ரெஜினால்ட் வந்து இணைந்து சொல்லிருக்கிறாரு. இனிமையான காலை வணக்கம் கிண்ணிய நகர் மகர் நசூர் வந்து இணைந்து சொல்லிருக்கிறாங்க. காலை வணக்கம் விடிகள் நிகழ்ச்சியோடு நானும் அப்படின்னு சொல்லிட்டு அருணா ஜெயக்குமார் இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. ஹாய் அன்பான இனிய காலை வணக்கம் ஜிஆர் பெரிய நிலாவிலிருந்து கிருஷ்ணா இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றேன் மில்டன் வந்து சொல்லிருக்கிறாரு. இதே ரத்னம் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6:50 சொல்லிருக்கிறாங்க. குழம்பு 15 மோதரை தர்ஷிக்குடன் சேர்க்கிற நிகழ்ச்சியோடு கிடைந்திருப்பதாகவும் வாழ்த்துக்களும் சொல்லிருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்குடியிருப்பிலிருந்து கிஷோர் இணைந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். நேரம் 5:32 கொண்டிருக்கின்றது. ஒரு புத்தமதி ஒரு புதிய நாளில் விடிகள் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற திறந்து மணிந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்கள் அதே போல நல்ல பல விஷயங்களோடு ஃபேஸ்புக் கூடாக முடிந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 01127 5001 அதே போல 01127 5111 அழைப்பு ஏற்படுத்தும்.

வசந்ததின் விடியல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். நல்ல பல பாடல்களோடு கிடைந்து காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்கள் வசந்தத்தின் விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கின்ற நேரம் 5:45 கொண்டிருக்கின்றது. புத்தம் புதிய ஒரு புதிய நாளின் ஆரம்பத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்கும் இந்த நாள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியும் நிறைந்த ஒரு நல்ல நாளாக அழித்தர

அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் உங்களுக்கான பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாய் அக்கா, உறவுகள், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நான் யோகராஜா தெல்தனியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம் இன்றைய நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். அம்மா மகேஸ்வரி, கணவன் லலித், அதே போல மகள் மாறா எல்லோரையும் இணைத்து பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்கறை பற்றி பப் டெய்லர் சார் அன்பான காலை நேர வணக்கம் சொல்லிருக்கிறாங்க. பாலா வந்திருக்கிறாங்க, ஹேவ் அ குட் டே அப்படின்னு சொல்லிட்டு. இதே போன்று இனிய காலை நேர வணக்கம் ஊர்காவிட வைத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பதாகவும் சொல்லிருக்கிறாரு. இதே போல இனிய காலை வணக்கம் சகோதரி, இந்த நாள் எல்லோருக்கும் இனிதாக அமைய வேண்டும் என்று வத்தலையிலிருந்து செல்வகுமார், சுபாஷினி, அபிஷ்ணன், அனன்யா, அதே போல தேவானே, பிரசாந்த் எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது வந்திருக்கிறாரு. வெரி ஹாப்பி குட் மார்னிங் டு யூ ஆல், ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு ராணி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இதமான காலை பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் அக்கா, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்தாரணி வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா காலை வணக்கம். விஜயகுமார், தீபா, விதூரா, தூரா, லக்ஷான் எல்லோரும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறதாக சொல்லிருக்கிறாங்க. கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து இணைந்து சொல்லிருக்கிறாரு. ஹாய் சகோதரி, நீ காலை வணக்கம். திக்கோயாவிலிருந்து பால்வின் வந்திருக்கிறார். நாங்கள் விடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். மனைவி ரேணிகா, மகள் டென்சி இருவரின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ராஜேந்திரம் ராசமாணிக்கம் பதிலிலிருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கழுத்துலேருந்து முரளி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டக்களப்புக்கு சிவரஞ்சனி அனைவரும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும். சந்தோஷமும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு புத்துணர்ச்சி நிறைந்த ஆரோக்கியமான ஒரு நாளாக பயணிக்க வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு 102.6, 102.8 வசந்தத்தின் விடுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம்.

காலை பொழுது வாழ்த்துக்களோடு விடுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற மலித்த பாடல் அது வெங்கை திரைப்படத்துக்காக தேவி ஸ்ரீ பிரசாந்தனுடைய இசையில் கேட்டுட்டு வந்திருக்கின்ற நேரம் காலை 6:08 கொண்டிருக்கின்றது. இனிமையான ஒரு புத்தமுதி ஒரு புதிய காலை பொழுதோண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய ஒரு மாதம் வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை காலை பொழுது முதலாம் திகதி இன்று ஆரோக்கியமான ஒரு அழகான ஒரு காலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற விடுதல் நிகழ்ச்சிக்கு அன்பான வாழ்த்துக்கள் சொல்லி நிறைய பேர் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை எனக்கு அனுப்பி வைக்கலாம். ஃபேஸ்புக்குடாக இணைந்து நீங்கள் அனுப்பலாம். அதே போலவே அழைப்பை ஏற்படுத்தும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களையும் நல்ல பல விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வழமையான தொலைபேசி இலக்கங்கள் 011-2-7-7-5-0-0-1 அதே போல 011-2-7-7-5-1-1-1 அழைப்பு ஏற்படுத்துங்க. அன்பான காலை வணக்கம். ஜி ஆர் பாடல்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. காலை வணக்கம் சகோதரி, நாள் எல்லோருக்கும் சிறந்த நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவிலிருந்து சொல்ல இருக்கிறாங்க. ராஜேஷ் குமார் குட் மார்னிங் சொல்லி இணைந்து இருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனி அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்தன் கிழவற்றின் பெரு ஹேட்டன்ல இருந்து சொல்ல இருக்கிறாரு. பவானி சந்திர கலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சொல்லிட்டு கரோலினா ஆகாஷ் அன்பான காலை நேர வணக்கம் தோடு கிடைந்திருக்கின்றாங்க. விஜயராஜா அன்பான காலை நேர வணக்கம் மதுக்கமையிலிருந்து சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று புவனேஸ்வரன் இனிய காலை வணக்கம் சகோதரி என்று சொல்ல இருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜி ஆர் சிஸ்டர். நானும் விடிகள் நிகழ்ச்சியோடு இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும். வேறு வழியில் ஸ்மார்ட் மாவட்டம் நாசர் சொல்ல இருக்கிறாங்க. ஹாய் ஜியாரக்கு அன்பான காலை நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்ல இருக்கிறாரு. பண்டார விலையிலிருந்து வினோதன் வணக்கம் கிரான் ராஜா சொல்ல இருக்கிறாங்க. இதே போன்று அன்பான இனிய காலை வணக்கம் வெலன்கல தோட்டத்திலிருந்து நிமல் குமார், அதே போல எனது மனைவி ராதா மற்றும் மகன்மார் சந்தூன் புவிலேஷன் இலக்கியா எல்லோரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை நேர வணக்கம் திக்கோயாவிலிருந்து துறை வந்திருக்கிறாங்க. எல்லோரும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்தும் விடுதல் நிகழ்ச்சியோடு நீங்களும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய

0: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை, யமகண்டம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை, ராகு காலம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நன்மை, ரிஷபம் தாமதம், மிதுனம் நிறைவு, கடகம் குழப்பம், சிம்மம் பக்தி, கன்னி பேராசை, துலாம் நிம்மதி, விருட்சிகம் வெற்றி, தனுசு நலம், மகரம் ஆர்வம், கும்பம் பொறுமை, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் தாமதம், மிதுனம் நிறைவு, கடகம் குழப்பம், சிம்மம் பக்தி, கன்னி பேராசை, துலாம் நிம்மதி, விருட்சிகம் வெற்றி, தனுசு நலம், மகரம் ஆர்வம், கும்பம் பொறுமை, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் 102.6, 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: நூற்றி இரண்டு புள்ளி எட்டு காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

கூட்ட 2.8 அலைவரிசை நூறாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் மாதம் 1ஆம் தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் விரிவாக பார்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக வெளியாகின்ற செய்தி, எரிபொருள் விலை அதிகரிப்பு அடிப்படையாக கொண்டு போக்குவரத்து கட்டணங்களில் மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல தரப்பும் இப்போது கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக முச்சக்கர வண்டிகள், பாடசாலை மாணவர்கள் செல்லும் போக்குவரத்து வாகனங்கள், பஸ் சாரதிகள் சங்கம் உள்ளிட்ட பலர் இவ்வாறு இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு பஸ் கட்டணங்களில் எவ்விதமான திருத்தமும் இல்லை என்பதான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்திகள் குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதேபோல நாட்டில் இப்போது காணப்படுகின்ற இந்த மின்சார தேவையினை ஈடு செய்வதற்காக மேலும் 6 பேட்டரிகள் மின்கலங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருந்த செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். எனவே 2 கட்டமாக நேற்றைய தினம் மேலும் 6 மின்கலங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அது குறித்தும் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல மார்பக புற்றுநோய் தொடர்பான சிகிச்சை அளிப்பதற்காக 765 மில்லியன் ரூபாய் செலவில் 5 மெமோகிராபி இயந்திரங்கள் இப்போது நாட்டின் பல வைத்தியசாலைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதேபோல கடலில் மூழ்கி காணாமல் போயிருந்த 3 பேர் நேற்று தினம் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். கிருவாபத்து பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பாடசாலை மாணவர்கள் மூவர்தான் இவ்வாறு நீரில் மூழ்கி காணாமல் போய் நிலையில் மீட்கப்பட்ட செய்திகள் முக்கியமாக இருப்பதை காணலாம். அதேபோல பரித்துறை கடற்பகுதியிலிருந்து காணாமல் போயிருக்கின்ற மீனவர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இந்தியாவின் தமிழகத்தில் இலங்கை பெண் ஒருவர் கார் ஏற்றி கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. அதிர்ச்சிக்குள்ளான ஒரு சம்பவம் ஒன்று. அது குறித்தும் இன்றைய பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் அரசாங்கத்தை வலியுறுத்தி வருகின்ற செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். 1000 கோடி ரூபாய் செலவாகும் என்பதாக இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு இந்த மாகாண சபை தேர்தலுக்கான செலவினங்கள் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இதனையும் மேலும் பல பிரதான செய்திகள் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அவை குறித்தும் இன்று விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளின் பிரதானமான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி அமைகிறது. திவன்னே அபிமாய் ஜனதாவ கியத்தி மாச பாக்கட்ட அட்டவணி வரட்டா தெல் மில நகி என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது காரணம். கடந்த 5 மாதங்களில் 8வது முறையாக எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இன்று தினம் திவைன பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு சுட்டிக்காட்டுகிறது. எரிபொருள் விலை தொடர்பான பட்டியலையும் இன்று தினம் திவைன பத்திரிகை தந்திருக்கிறது. ஆக்டைன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாயினாலும் ஆக்டைன் 92 ரக பெட்ரோலின் விலை 24 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல வெள்ளை டீசல் ஒரு லிட்டர் விலை 15 ரூபாயினாலும், சூப்பர் டீசல் ஒரு லிட்டர் விலை 20 ரூபாயினாலும், மண்ணெண்ணெய் ஒரு லிட்டர் 20 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இவ்வாறு இருக்க இந்த கட்டண அதிகரிப்பு தொடர்பாக பலரும் இப்போது கோரிக்கை முன்வைக்கிறார்கள். மேசரே நம் சியட்ட ஹத்தக்க காஸ் வெடிவிமாக் ஓனே பகலும் பிரவாகன ரத்த ஹிமியான்கே சங்கமே என்பதாகவும் இன்றைய திவை நபத்தினுடைய பிரதான தலைப்போடு இணைந்த செய்தியாக இருப்பதை காணலாம். எனவே இந்த முறையினால் 107 வீத கட்டண அதிகரிப்பு எங்களுக்கு வேண்டும் என்று இந்த கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்திருப்பதாக திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. பஸ்கா சூசியட்ட பாக்கின் வெடிக்கல யுத்தூய் அவம காசு ருப்பியால் ஓனே கெமுனுக்கியா என்பதாக இன்னும் ஒரு உபத்தலைப்பும் இருக்கிறது. குறைந்தபட்ச கட்டணமாக 32 ரூபாய் இருக்க வேண்டும் என்பதாகவும், அதே போல குறைந்தது 5 வீதத்திலாவது பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதாக கெமுனு விஜயரத்ன கோரிக்கை முன்வைத்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த பஸ் கட்டணம் அதிகரிப்பு எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு நேற்று முன்தினம் இரவு வெளியாகியிருந்தது. அந்த அடிப்படையில் தான் இப்போது ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் விலை 25 ரூபாயினாலும், ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் விலை 24 ரூபாயினாலும், வெள்ளை டீசல் ஒரு லிட்டரின் விலை 15 ரூபாயினாலும், சூப்பர் டீசல் 20 ரூபாயினாலும், மண்ணெண்ணெய் 20 ரூபாயினாலும் விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த
எரிபொருள் விலை அதிகரிப்பு நேற்று தினம் இவ்வாறு வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். அது தொடர்ந்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. போக்குவரத்து கட்டணங்களை உடன் அதிகரிக்க வேண்டும், எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து சங்கங்கள் கோரிக்கை என்பதாக இந்த தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இடம்பிடிக்கிறது. மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைய எரிபொருள் விலையை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதிகரித்திருக்கிறது. எனவே எரிபொருள் விலையேற்றத்தை தொடர்ந்து முச்சக்கர வண்டி சேவை, பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை மற்றும் பேருந்து சேவை கட்டணத்தை உயர்த்துமாறு தொழிற்சங்கத்தினர் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். புதிய விலை திருத்தத்துக்கு அமைய ஆக்டைன் 95 ரக பெட்ரோலின் விலை 25 ரூபாவினாலும், ஆக்டைன் 92 ரக பெட்ரோலின் விலை 24 ரூபாவினாலும், ஆட்டோ டீசலின் விலை 15 ரூபாவினாலும், சூப்பர் டீசலின் விலை 20 ரூபாவினாலும், மண்ணெண்ணெய் விலை 20 ரூபாவினாலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலையேற்றத்தை தொடர்ந்து ஐஓசி நிறுவனம் 92 ரக ஆக்டைன் விலை 80 ரூபாவினாலும், ஆட்டோ டீசலின் விலையை 20 ரூபாவினாலும் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனிடையில் அரசாங்கம் சர்வதேச நாணயத்தின் தீர்மானத்துக்கு அமைவாகவே செயல்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் எரிபொருள் கட்டணம் உயர்வடைவதால் சேவை கட்டணத்தை தீர்மானிக்க முடியாத நிலைமை காணப்படுகிறது. தற்போது எரிபொருள் விலையேற்றத்துக்கு அமைய முதல் கிலோமீட்டர் தூரத்துக்கான கட்டணத்தை 130 ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவர் ரோஹண பெரேரா தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய எரிபொருள் விலையேற்றத்துக்கு அமைய கட்டணத்தில் மாற்றம் ஏற்படுத்தாவிடின் சேவையை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாது. ஆகவே சட்டத்தின் பிரகாரம் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் ரோஹண பெரேரா கோரிக்கை விடுத்திருக்கின்றார். எரிபொருள் கட்டணம் ஒவ்வொரு மாதமும் உயர்வடையும் நிலையில் எமது சேவை கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் அல்லது அரசாங்கம் நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றோம். இருப்பினும் இதுவரையில் அதற்கான சாதகமான பதில் கிடைக்கவில்லை. தற்போதைய விலையேற்றத்துக்கு அமைய சேவை கட்டணத்தை கட்டாயம் அதிகரிக்க வேண்டும் என பாடசாலை மாணவர் போக்குவரத்து சேவை சங்கம் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்கிறது. அதேபோல எரிபொருள் விலையை குறைக்க வேண்டும் அல்லது எமக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும், தற்போதைய விலையேற்றத்துக்கு அமைய போக்குவரத்து சேவை கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும், இல்லையில் பணிப்புறக்கணி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஒன்றிணைந்த போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் சம்பத் ரணவீர இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல இன்று தினம் தினக்குரல் பத்திரிகையிலும் செய்தி ஒன்று இவ்வாறு வந்திருக்கிறது. மேல் மாகாணத்தில் ஆட்டோ கட்டணம் உயர்வு, முதல் கிலோமீட்டருக்கு 130 ரூபாய் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. எரிபொருள் விலை உயர்வுக்கு இணையாக ஆட்டோ கட்டணங்களை அதிகரிக்க எதிர்பார்த்திருப்பதாக தேசிய ஒருங்கிணைந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவிக்கிறது. இதன்படி கட்டண மீட்டர்களை பயன்படுத்தி இயக்கப்படும் கொழும்பு, கம்பகா மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ஆட்டோக்களுக்கான முதலாவது கிலோமீட்டருக்கான கட்டணத்தை 130 ரூபாவினால் வரை உயர்த்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எல் ரோஹண பெரேரா அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவ்வாறு இருக்க இப்போது பஸ் வண்டிகளுக்கான கட்டணத்தையும் அதிகரிக்க வேண்டும் என்பதாக கோரிக்கையை முன்வைக்கப்படுகிறது. எனினும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அந்த அறிவிப்பை நிராகரித்திருப்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் கட்டண உயர்வுக்கு அனுமதி இல்லை தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய முதல் பக்க செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எரிபொருள் விலையேற்றத்துக்கு அமைய பேருந்து கட்டணங்களில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, இடைக்கால கட்டண திருத்தத்தை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்தது.

திருத்தத்தை அமல்படுத்த வேண்டும். அதன்படி வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் 5% கட்டண உயர்வை அவர்கள் எதிர்பார்ப்பதாக அகில இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தேசிய போக்குவரத்து ஆணைக்கிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். எரிபொருள் விலை அதிகரிப்பு சதவீதம் மற்றும் வருடாந்த கட்டண திருத்தம் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டு இடைக்கால கட்டண திருத்தத்துக்கு அனுமதி வழங்கப்பட போவதில்லை என்று தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அவர்களுடைய கோரிக்கையை நிராகரித்திருக்கிறது. பஸ் கட்டண அதிகரிப்புக்கு வாய்ப்பு இல்லை. எனவே ஜூன் மாதத்தில் வருடாந்த கட்டண மீளாய்வு திருத்தம் இருக்கிறது. எனவே அதன் காரணமாக இந்த கட்டண உயர்வுக்கு அனுமதி வழங்கப்பட போவதில்லை என்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு இந்த பஸ் கட்டணம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை நிராகரித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி, இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம். தினகரன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய மின் கட்டமைப்புக்கு வலு சேர்ப்பு, 6 மின்கல எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்புகள் இறக்குமதி. இதன் மூலம் 2.56 மில்லியன் அமெரிக்களை சேமிக்க முடியும் என்கிறது அமைச்சர் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டின் தேசிய மின் கட்டமைப்புக்கு ஆதரவு அளிப்பதற்காக முதலாவது வர்த்தக ரீதியிலான மின்கல எரிசக்தி சேமிப்பு கட்டமைப்பு திட்டத்தின் கீழ் மேலும் 6 மின்கல ஆற்றல் சேமிப்பு கட்டமைப்புகள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சு தெரிவித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தியை தொடர்வதை காணலாம். அவை நேற்று முன்தினம் கொழும்பு துறைமுகத்தை வந்திருந்ததோடு 160 மெகாவாட் மின்சாரத்தை சேமிக்கும் நோக்குடன் முன்னெடுக்கப்படும் இத்திட்டத்தின் கீழ் புதிதாக இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்டுள்ள கட்டமைப்புகள் மகவ, வவுனியா, சுன்னாகம், கிளிநொச்சி, அனுராதபுரம் மற்றும் புலனறுவை ஆகிய பகுதிகளில் உள்ள துணை மின் நிலையங்களுக்கு அருகில் நிறுவப்படவிருக்கின்றன. இந்த ஒவ்வொரு கட்டமைப்பும் பகல் வேளையில் 40 மெகாவாட் வரை மின்சாரத்தை சேமித்து வைக்கும் திறன் கொண்டவையாகும் எனவும் அந்த அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. இரவு வேளையில் மின்சாரத்துக்கு தேவை உச்சமடையும் சந்தர்ப்பங்களில் இந்த அமைப்புகள் மூலம் தலா 10 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்பில் இணைக்க முடியும். அதன்படி புதிய 6 கட்டமைப்புகள் மூலம் மொத்தம் 60 மெகாவாட் மின்சாரத்தை தேசிய மின் கட்டமைப்புக்கு வழங்க முடியும். இத்திட்டமானது 40 பில்லியன் ரூபாய்க்கும் அதிக முதலீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருவதோடு இதன் மூலம் தேசிய மின் கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை அதிகரிப்பதோடு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை விரிவுபடுத்தவும் நுகர்வோருக்கு குறைந்த செலவில் மின்சாரத்தை வழங்கவும் வழிவகுக்கும். தற்போது எரிபொருளை பயன்படுத்தி ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு சுமார் 115 ரூபாய் செலவாகிறது. எனினும் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த செலவை 30 ரூபாயாக குறைக்க முடியும் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது. எரிபொருள் மூலமான மின்சார உற்பத்திக்காக மாதாந்தம் செலவிடப்படும் வெளிநாட்டு அந்நிய செலாவணியில் சுமார் 2.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இத்திட்டத்தின் மூலமாக சேமிக்க முடியும் என வலுசக்தி அமைச்சு தெரிவிக்கிறது. அத்துறவில் மேலும் தெரிவித்துள்ள அமைச்சு தேசிய மின்சார வலையமைப்பில் 160 மெகாவாட் ஒருங்கிணைந்த திறன் கொண்ட 16 மின்கல சேமிப்பு அமைப்புகள் அறிமுகப்படுத்தும் பாரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த 6 அலகுகளும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்காக சர்வதேச போட்டி கொள்முதல் செயல்முறை கடந்த 2025 ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்டிருந்தது. இந்த மின்கல அமைப்புகள் மதிய நேரங்களில் குறிப்பாக சூரிய மின் நிலையங்களில் இருந்து பெறப்படும் தேவைக்கு அதிகமான மின்சாரத்தை சேமித்து வைத்து இரவில் மின்சாரத்துக்கான தேவை உச்சம் அடையும் காலப்பகுதியில் அதனை வெளியிடும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கமைய இந்த 6 அமைப்புகளும் இணைந்து மின் தேவையை அதிகமாக உள்ள காலப்பகுதியில் 60 மெகாவாட் மின்சாரத்தை விநியோகிக்கவிருக்கின்றன. கட்டமைப்பு அளவிலான இந்த மின்கல சேமிப்பு தொழில்நுட்பம் இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்த அமைப்புகள் எரிசக்தி அமைச்சின் கீழுள்ள தேசிய அமைப்பு இயக்க பகுதி மூலம் இயக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட உள்ளதோடு இதற்கான பராமரிப்பு பொறுப்புகள் அந்தந்த உற்பத்தியாளர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்களால் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அமைச்சு மேலும் தெரிவித்திருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த தேசிய மின் கட்டமைப்பில் இந்த 60 மெகாவாட் மின்சாரம் இப்போது இணைக்கப்பட போகிறது. அதேபோல மொத்தமாக 160 மெகாவாட் மின்சாரத்தை இவ்வாறு தேசிய மின்கட்டமைப்புக்கான 40 பில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டம் 2ஆம் கட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே இது பகல் வேளையில் சூரிய சக்தி ஊடாக கிடைக்கின்ற மின்சாரத்தை சேமித்து இரவு நேரத்தில் தேவை அதிகமாக உள்ள காலப்பகுதியில் அதனை தேசிய மின்கட்டமைப்புக்கு வழங்குவதற்கான ஒரு நடவடிக்கையாக இடம்பெறப்போகிறது. இதில் ஏற்கனவே சீனா இதில் இவ்வாறான வேலைத்திட்டத்தை ஆரம்பித்து 150% மின்சார தேவையை இந்த மின்கல சேமிப்பின் ஊடாகத்தான் அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் இலங்கையும் அதனை நோக்கி மேல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை தொடர்பான

விடயத்தில் அதிக ஆர்வம் செலுத்துகின்ற இலங்கை அதன் மற்றொரு கட்டமாக இந்த மின்சாரத்தை சேமிக்கின்ற மின்கலங்களை கொண்டு வந்திருக்கிறது. இது சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பானது, நாட்டின் அந்நிய செலாவணியை அதாவது மின்சக்தி உற்பத்திக்காக எரிபொருள் அதிகம் கொள்முதல் செய்யப்படுகிறது. அதே போல இதற்காக அதிகளவும் ஏனைய எரிபொருட்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றன. எனவே இவை மின்கலத்தினூடாக இந்த மின்சார சேமிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு மின் விநியோகம் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் எரிபொருளுக்காக மின்சார உற்பத்தி செய்வதற்காக எரிபொருளுக்காக அந்நிய செலாவணியை செலவழிக்கின்ற அந்த அளவு குறைவடையும். எனவே அந்த அளவில் 2.6 மில்லியன் டாலர்கள் இவ்வாறு சேமிக்கப்படுவதாக அரசாங்கம் அல்லது அமைச்சு தெரிவித்திருக்க தகவலை மேற்கோள் காட்டி அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இருந்ததும் தினகரன் பத்திரிகையில் பிரதான தலைப்பு செய்தியாக இடம்பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி தினகரன் பத்திரிகையில் நாங்கள் எடுத்துக்கொள்வோம். மார்பக புற்றுநோய்க்கு சிகிச்சை அளிக்க 765 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 மெமோகிராபி இயந்திரங்கள் கொழும்பு கண்டி உட்பட முக்கிய வைத்தியசாலைகளுக்கு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. நாட்டின் பொது சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் மார்பக புற்றுநோயை முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதற்காக 5 நவீன மெமோகிராபி பரிசோதனை இயந்திரங்களை முக்கிய அரசு மருத்துவமனைகளுக்கு அறிமுகப்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்றை சுகாதார அமைச்சு ஆரம்பித்திருக்கின்றது. 765 மில்லியன் ரூபாய் பெறுமதியான இந்த நவீன மருத்துவ உபகரணங்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலை, காலி கராபிட்டிய வைத்தியசாலை, கண்டி போதனா வைத்தியசாலை, அனுராதபுரம் போதனா வைத்தியசாலை மற்றும் மகரகம அபெக்ஷா புற்றுநோய் வைத்தியசாலை ஆகியவற்றுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள ஒரு இயந்திரத்தின் பெறுமதி 153 மில்லியன் ரூபாயாகும் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியுதவியுடன் கூடிய சுகாதார தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் ஊடாக இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெண்கள் மத்தியில் மிகவும் பொதுவான புற்றுநோய் பாதிப்பாக காணப்படும் மார்பக புற்றுநோயை ஆரம்ப கட்டத்திலேயே மிகவும் துல்லியமாக கண்டறிவதற்கும் அதற்கான தொடர் சிகிச்சை சேவைகளை வலுப்படுத்துவதற்கும் இந்த புதிய தொழில்நுட்பம் பெரிதும் உதவும் என சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியிருக்கிறது. இவற்றுக்கு மேலதிகமாக திருகோணமலை மற்றும் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் அவசர தேவைகளை நிவர்த்தி செய்யும் வகையில் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட 2 மெமோகிராபி இயந்திரங்களை அங்கு நிறுவுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நாடு முழுவதிலும் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் 16 மெமோகிராபி இயந்திரங்கள் மாத்திரம் பயன்பாட்டில் உள்ள நிலையில் இந்த புதிய இயந்திரங்களுடன் அதன் மொத்த எண்ணிக்கை 23 அதிகரிக்க உள்ளன என்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் தினகரன் பத்திரிகையிலிருந்து. 99 மில்லியன் ரூபாய் செலவில் நவீனமயப்படுத்தப்பட்ட தேசிய வைத்தியசாலை நரம்பியல் நிறுவனம் இன்று திறப்பு, அமைச்சர் நளினி தலைமையில் வைபவம் என்பதாக தினகரன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தியையும் தருகிறது. 99 மில்லியன் ரூபாய் செலவில் முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் நிறுவனம் இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்படவிருக்கின்றது. சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நளின் ஜாயதிசவின் தலைமையில் அதற்கான விசேட நிகழ்வு இடம்பெற்றுள்ளதோடு இகாலை 10 இந்நிறுவனம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்காக கையளிக்கப்படவிருக்கிறது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் நிறுவன வளாகத்தில் நடைபெறவுள்ள இந்த திறப்பு விழா நிகழ்வில் அமைச்சர் நளின் ஜாயதிச பிரதமர் அதிதியாக கலந்து கொள்ளவிருப்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில்தான் இந்த கட்டமைப்பும் இப்போது நாட்டுக்கு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. பெண்கள் மத்தியில் அதிகளவு பிரச்சனையாக இருக்கின்ற மார்பக புற்றுநோய்க்கான 5 மெமோகிராபி இயந்திரங்கள் சுகாதாரத்துறைக்கு வருகிறது. அதே போல நரம்பியல் பிரிவுக்கான விசேட இந்த கட்டிட வைத்தியசாலை நரம்பிற்கான கட்டிடமும் இன்றைய தினம் திறந்து வைக்கப்படுகின்ற விடயமும் அமைச்சர் நளின் ஜாயதிஸ் தலைமையில் இடம்பெறுவதற்கு முக்கியமாக விடயமாக இருப்பதை காணலாம். மூளை, தண்டுவடம், நரம்பு மண்டலம் மற்றும் தசை தொகுதி தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களுக்கான விசேட நரம்பியல் சிகிச்சைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நவீனமயமாக்கல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன்படி இதன் உட்கட்டமைப்பு மேம்படுத்தல் மூலம் இலங்கையின் நரம்பியல் சிகிச்சை சேவைகளின் தரம் மற்றும் செயற்திறன் கணிசமாக அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சு நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றது. இத்திட்டத்தின் கீழ் 62 மற்றும் 63 இலக்க விடுதிகள்
வளாகங்களை உள்ளடக்கிய நரம்பியல் பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட விடுதிகள் வளாகமும் இன்று மக்கள் பயன்பாட்டு கையளிக்கப்படவிருக்கிறது. இந்த பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி விடுதிகளை கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் 22 படுக்கை வசதிகளை கொண்டிருக்கின்றன. இந்த திறப்பு விழாவின் ஒரு பகுதியாக இலங்கையின் நரம்பியல் துறைக்கு ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் நரம்பியல் நிறுவனத்தின் நிறுவனர் தேசமானிய வித்யா ஜோதி கலாநிதி ஜே பி பீரிஸின் உருவப்படம் திறந்து வைக்கப்படவுள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக பத்திரிகையில் செய்திகள் வெளியாகியிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பெருந்தோட்ட சமூகத்தின் வசதிகளை மேம்படுத்துவதே அரசாங்கத்தின் பொறுப்பு, அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை உட்பக்கத்தில் தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. நேற்று தினம் செய்தி அறிக்கையின் செய்திகள் நாங்கள் வழங்கியிருந்தோம். இலங்கை தேயிலை அதாவது சிலோன் டீ நாமத்தின் தனித்தன்மைக்கு பின்னால் இருப்பது இந்நாட்டின் ஆயிரக்கணக்கான தோட்டத் தொழிலாளர்கள் மற்றும் சிறு தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பு என்பதால் தோட்ட சமூகத்தின் வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது எமது அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாக உள்ளது என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார். ரத்னபுரி மகாசமன் தேவாலயத்தில் நேற்று இடம்பெற்ற தேயிலை அறுவடையின் முதல் உற்பத்திகளை கொண்டு வருடாந்து நடத்தப்படும் புதிய தேயிலை அறுவடை விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார். தொழிலாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் சார்ந்தவர்களையும் வலுப்படுத்தாமல் தேயிலை தொழிலின் எதிர்கால பயணத்தையும் மேற்கொள்வது முடியாத விடயமாகும். எனவே அரசாங்கத்தின் மூலம் பெருந்தோட்ட சமூகத்தின் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். தேயிலை சபை உருவாக்கப்பட்டு 50 வருடங்கள் பூர்த்தியாகின்ற காலகட்டத்தில் தேயிலை சபையினால் பாரிய சேவைகள் இடம்பெற்றிருக்கின்றன. தொடர்ந்து கருத்தெரிவித்த பிரதி அமைச்சர் அவர்கள் 2025 ஆண்டு நாட்டில் தேயிலை உற்பத்தி 266 மில்லியன் மெட்ரிக் டன்னாக காணப்பட்டது. இதில் 257 மில்லியன் மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யப்பட்டது. 2026 ஆண்டில் எதிர்பார்க்கப்படும் இலக்கு உற்பத்தி 287 மில்லியன் மெட்ரிக் டன் ஆகும். அதேபோல 270 மில்லியன் மெட்ரிக் டன் தயாரிக்கப்பட்ட தேயிலை ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்படுகிறது. 2030 ஆண்டில் 400 மில்லியன் மெட்ரிக் டன் தேயிலை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதாகவும் இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார். பெருந்தோட்ட பகுதிகளில் கைவிடப்பட்டுள்ள நிலையில் உள்ள காணிகளை சிறு தோட்ட பராமரிப்பாளர்களுக்கு பெற்றுக் கொடுத்து உற்பத்திகளை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்வு வருடாந்த விடுமுறை நிகழ்வுக்கு நினைவாகத்தான் நேற்று தினம் இந்த ரத்தினபுரியில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்றன. அடுத்த இன்றைய தினம் மற்றொரு செய்தி ஒன்று முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட கிழக்கு மாகாண உள்நாட்டு மீன்பிடி தொழிலை மீள கட்டியெழுப்ப ஜப்பான் மற்றும் FAO உதவி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருக்கின்றது. இலங்கையில் கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் வீசிய தித்வா சூறாவளி மற்றும் அதனால் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மீன்பிடி சமூகங்களின் வாழ்வாதாரத்தை மீள கட்டி எழுப்புவதற்கும் அவர்களின் மீள்திறனை வலுப்படுத்துவதற்கும் புதிய கூட்டு திட்டம் ஒன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானிய அரசாங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு ஆகியன இலங்கை அரசாங்கத்தோடு இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எனவே இதற்கான உத்தியோகபூர்வ உடன்படிக்கை கொழும்பில் உள்ள ஜப்பானிய தூதரகத்தில் வைத்து அண்மையில் கையெழுத்திடப்பட்டது. ஜப்பானிய தூதுவர் அக்கியோ இசமோட்டா மற்றும் இலங்கை மற்றும் மாலத்தீவுகளுக்கான FAO பிரதிநிதி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பதும் முக்கியமான செய்தி. அதற்கான ஒப்பந்தம் காய்ச்சப்பட்ட விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிகழ்வு குறிப்பாக ஜப்பானிய அரசாங்கத்தின் முழுமையான நிதி உதவியில் மொத்தம் 1.33 மில்லியன் அமெரிக்க டாலர் அதாவது கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் இலங்கை ரூபாய் செலவில் நடைமுறைப்படுத்தப்படும் இத்திட்டத்தில் திட்டம் வரும் 2026 ஜூன் மாதம் முதல் 2027 நவம்பர் வரை அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் செயல்படுத்தப்படவிருக்கிறது. தித்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளப்பெருக்கு மற்றும் அவசர நிலைமைகளின் போது நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் காரணமாக பெருமளவிலான வளர்ப்பு மீன் குஞ்சுகளும் வளர்ச்சியடைந்த மீன் குஞ்சுகளும் மீன்களும் அழிவடைந்திருக்கின்றன. அத்துடன் மீன்பிடி வலைகள் மற்றும் மீன்பிடி உட்கடவுகளும் பாரியளவில் சேதமடைந்துள்ளன. இந்த மீன்களின் இயற்கையான இனப்பெருக்கத்தை வளர்ப்பு சுழற்சிகளையும் முற்றாக பாய்த்துள்ளதால் ஏற்கனவே பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான உள்நாட்டு மீனவர்கள்
குடும்பங்களின் வருமானம் மற்றும் உற்பத்தி பெரும் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இதனை கவனத்தில் கொண்டு உள்நாட்டு மீன்பிடி உற்பத்தியை மிக விரைவாக மீட்டெடுக்கும் நோக்கில் இத்திட்டத்தின் கீழ் பல முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். எனவே தித்வாவினால் கிழக்கு மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட மீன்பிடி தொழிலை மீள கட்டியெழுப்பதற்கு ஜப்பானின் உதவியோடு இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது என்பதும் அந்த செய்தியாக இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து வேறு பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது கவனம் செலுத்தலாம். நேற்று முன்தினம் கடலில் மூழ்கி காணாமல் போன மூவர் நேற்று தினம் மீட்கப்பட்டுகிறார்கள். பாடசாலை மாணவர்கள் மூவர். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் கடலில் மூழ்கி மாயமான மூன்று மாணவர்களும் சடலங்களாக மீட்பு என்பதாக அந்த சோகமான செய்தி இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் அதே போல இணைய சிங்கள பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணலாம். ஜீவித துணாக் மகா சயுரட்ட பிலிவி கிருவா பத்துவே கேத வாச்சகே என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் அருண பத்திரிகை அதே போல இணைய பத்திரிகைகள் தொடர்பான செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஹுங்கம களமிட்டிய பகுதியில் நீராடச் சென்று அலையால் எழுந்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கி காணாமல் போன இரு சிறுவர்கள் உள்ளிட்ட மூன்று பாடசாலை மாணவர்களும் நேற்று சடலங்களாக மீட்கப்பட்டுகிறார்கள். ஹுங்கம பகுதியைச் சேர்ந்த 12, 17 மற்றும் 18 வயதுடைய மூன்று மாணவர்களே இவ்வாறு உயிர்ந்திருக்கிறார்கள். வார இறுதி விடுமுறையை கழிப்பதற்காக நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை மாணவர்கள் குழுவாக களமிட்டி கரைக்கரைக்கு சென்று நீராடியிருக்கிறார்கள். அதன் போது எதிர்பாராத விதமாக கடலையால் இம்மூன்று மாணவர்களும் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தார்கள். எனவே மாணவர்கள் காணாமல் போனதை அடுத்து பிரதேச கடற்தொழிலாளர்கள் பொதுமக்கள் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தார்கள். எனினும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூவரின் சடலங்களும் கடற்கரையோரமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ தொடர்பில் உங்கம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதில் இருவர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் என்பதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி ஒன்றும் இடம்பிடிக்கிறது. காணாமல் போயுள்ள பருத்துறை மீனவர்களை தேடும் நடவடிக்கை மூன்றாவது நாளாகவும் முன்னெடுப்பும் விமானப்படையினரின் உதவியும் பெறப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்திக்கு தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் பருத்துறை பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்கு சென்று காணாமல் போயுள்ள நான்கு கடற்தொழிலாளர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் மூன்றாவது நாளாகவும் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 27 திகதி இரண்டு படகுகளில் கடற்தொழிலுக்கு சென்ற நிலையிலேயே மேற்படி நான்கு மீனவர்களும் காணாமல் போயிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. காணாமல் போன கடற்தொழிலாளர்களை தேடும் நடவடிக்கை தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடற்படையினரின் விசேட ரோந்து படகுகளில் கடலில் தேடுதல் நடத்தி வரும் அதேவேளை விமானப்படையின் உதவிகளும் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் காணாமல் போன கடல் தொழிலாளர்கள் அல்லது அவர்களது படகுகள் தொடர்பில் எந்த ஒரு உத்தியோகபூர்வ தகவல்களும் இதுவரை கிடைக்கப்படவில்லை என்றும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை நிலவும் மோசமான வானிலை மற்றும் கடல் கொந்தளிப்பு காரணமாக இவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் அடி செல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தேடுதல் நடவடிக்கைகள் விசாரிக்கப்பட்டுள்ளன. எனவே அது தொடர்பாக யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்கள மாவட்ட உதவி பணிப்பாளர் எஸ் அகிலன் தெரிவிக்கையில் விசேட அனுமதியை பெற்று இந்திய கடல் எல்லை பகுதி வரை சென்று தீவிரமான தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. எனினும் இதுவரை சாதகமான முடிவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் கவலை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறெனினும் மேற்படி மீனவர்களை தேடும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக கடற்தொழில் நீரியல் வள அமைச்சு தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகும் அதே தருணத்தில் மற்றொரு சம்பவம் ஒன்றும் பதிவாகியிருக்கிறது. இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியில் அபாயகரமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 6 இளைஞர்கள் கைது என்பதாக இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்திக்கும் தலைப்பிடப்படுகிறது. கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் கட்டான வெளிகம்பீட்டிய பகுதி வழியாக முன் சக்கரத்தை உயர்த்தி அதிக சத்தம் எழுப்பி பொதுமக்கள் மற்றும் பிற வாகனங்கள் ஓட்டிகளுக்கும் அச்சுறுத்தலாகவும் இடையூறாகவும் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டியை அபாயகரமாக இயக்கிய 6 இளைஞர்கள் நேற்று முன்தினம் 30 திகதி அதிகாலை கட்டான போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள்.
கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் கட்டான வடகம பகுதியைச் சேர்ந்த 20 முதல் 22 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் 4 பேருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லாததோடு அவர்கள் பயன்படுத்திய அனைத்து மோட்டார் சைக்கிள்களும் இலக்க தகடுகள் இன்றியே இயக்கப்பட்டதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. சந்தேக நபர்கள் ராகமன் நீதிமன்ற அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட இளைஞர்களை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசாக்கால பகுதியில் இந்த அதிக சத்தத்தோடு மோட்டார் சைக்கிளை செலுத்திக் கொண்டு அங்குமிங்குமாக ஓடுகின்றவர்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து போலீசார் இப்போது விசேட கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில்தான் 6 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

வசந்தம் மிகமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். அந்த வகையில் இதன் பத்திரிகைகளுடைய இருக்கின்ற மற்றொரு முக்கியமான செய்தி இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி இடம்பெடுத்திருக்கிறது. சென்னை நட்சத்திர விடுதியில் தகராறு, இலங்கை பெண் மீது காரை ஏற்றி கொலை, அறுவர் கைது, மற்றொருவர் உயிருக்கு போராட்டம் என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் தமிழன் பத்திரிகை பிரதான தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். சென்னை கோயம்பேடு தனியார் நட்சத்திர விடுதி மதுபான அரங்கில் இளம் பெண்கள் மதுபோதையில் நடனமானதை அடுத்து இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து அதில் ஈடுபட்டவர்கள் பின்னர் ஹோட்டலுக்கு வெளியே பைக்கில் கொண்டிருந்த ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த இளம் பெண் மீது காரை மோதி கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய பாலகுரு, அவருடைய நண்பன் சுமன், சக்திவேல் உள்ளிட்ட அறுவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடு அருகே ஒரு தனியார் நட்சத்திர விடுதியின் பார் ஒன்றில் சனிக்கிழமை இரவு மதுபோதையில் நடனமாடும் போது இளம் பெண்கள் உட்பட இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 100 அடி வீதியில் இளம் பெண்கள் சென்று கொண்டிருந்த போது பைக் மீது மற்றொரு தரப்பினர் காரை வேகமாக மோதி ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த இளம் பெண்ணை படுகொலை செய்திருக்கிறார்கள். விபத்தில் பைக்கில் சென்ற மற்றொரு இளம்பெண் படுகாயமடைந்து மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டம் அனிச்சம்பக்குளத்தில் உள்ள ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமைச் சேர்ந்த யான்சி என்ற 18 வயதானவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பாடசாலையில் கடந்த ஆண்டு +2 வகுப்பு படித்து முடித்திருக்கின்றார். இவர் பாடசாலை தோழி, திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பிதா என்ற 18 வயது பக்கத்து ஊரைச் சேர்ந்த 17 வயது சிறுமி தம்பிதா மூலம் ஏற்கனவே யான்சிக்கு அறிமுகமாக இருக்கிறார். அந்த சிறுமி சென்னை ராமபுரத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். இந்நிலையில் சிறுமியை பார்ப்பதற்கு கடந்த 19ஆம் தேதி விழுப்புரத்திலிருந்து யான்சி வந்து 10 நாட்களாக தங்கியிருக்கின்றார். பின்னர் இருவரும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வீட்டில் குடும்பத்தினருடன் சினிமாவுக்கு செல்வதற்காக கூறிவிட்டு வெளியே வந்திருக்கிறார்கள். மறுநாள் இருவரும் வீடு திரும்பியதும் அந்த 17 வயது சிறுமியின் தாயார் கண்டித்திருக்கின்றார். இதில் ஆத்திரமடைந்த யான்சி மற்றும் 17 வயது சிறுமி ஆகிய இருவரும் கடந்த 29ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். பின்னர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் உள்ள பாருக்கு சனிக்கிழமை இரவு யான்சி மற்றும் 17 வயது சிறுமி தம்பிதா உட்பட 6 பேர் 3 பைக்களில் சென்று மது அருந்திருக்கிறார்கள். அந்த தனியார் விடுதி பாரில் முறையான அனுமதியின்றி நடனம் உட்பட பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் நடந்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மதுபோதையில் இருந்த யான்சி உட்பட 6 பேரும் நடனமாடியிருக்கிறார்கள். அதேபோல் மற்றொரு தரப்பினரும் மதுபோதையில் நடனமாடியிருக்கிறார்கள். அப்போது இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதில் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் இருதரப்புக்கும் சரமாரி தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அந்த தனியார் நட்சத்திர பாரில் இருந்த காவலர்கள் அடிதடி தகராறு இறக்கிவிட்டு முதற்கட்டமாக இரு தரப்பினரையும் சமரசம் செய்து பாரிலிருந்து வெளியேற்றிருக்கிறார்கள். ஆத்திரத்தில் இருந்த இருதரப்பினரும் தனியார் நட்சத்திர விடுதி மற்றும் அருகிருந்த பிரியாணி கடை வாசலில் ஒருவரையொருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அதிர்ச்சியான காவலர்கள் ஹோட்டல் பாரை மூடிவிட்டு இரு தரப்பினரையும் கலைந்து செல்லும்படி அறிவுறுத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து யான்சி உட்பட 6 பேரும் கஞ்சா மற்றும் மதுபோதையில் 3 பைக்களில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:30 அளவில் கோயம்பேடு 100 அடி வீதி மேம்பாலம் வழியாக திருமங்கலம் பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அதே வழியில் மற்றொரு தரப்பினரும் காரில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போது பைக்கில் சென்று கொண்டிருந்த யான்சி தரப்பினரில் ஒருவர் காரின் மீது கல்வீசி தாக்கியிருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த மற்றொரு தரப்பினர் யான்சி மற்றும் 17 வயது சிறுமி சென்று கொண்டிருந்த பைக்கின் மீது கொலை செய்யும் நோக்கில் சாரதி சுமன் சக்திவேல் காரை வேகமாக செலுத்தியிருக்கின்றார். எனவே இதில் யான்சி மற்றும் 17 வயது சிறுமி பைக்கிலிருந்து தடுமாறி கீழே விழுந்ததில் இருவரும் தலையில் படுகாயமடைந்து ஏற்பட்டது. சம்பவ இடத்தில் யான்சி முகம் சிதைந்த நிலையில் பரிதாபமாக உயிர்ந்தார். விபத்தில் 17 வயது சிறுமி படுகாயங்களோடு ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இதுகுறித்து தகவலிலிருந்து கோயம்பேடு போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றிருக்கிறார்கள். அங்கு படுகாயமடைந்த 17 வயது சிறுமியை மீட்டு சென்னை கீழம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இங்கு அவருக்கு கடுமையான தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் கார் மோதியதில் பலியான யான்சியின் சடலத்தை கைப்பற்றி அதே மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இதுகுறித்து கோயம்பேடு போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து காரை ஏற்றி ஈழத்தமிழர் முகாமைச் சேர்ந்த இளம்பெண் யான்சியை கொலை செய்த கார் சாரதி சுமன் சக்திவேலை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரித்து வருகிறார்கள். மேலும் காரில் சென்ற கும்பலை சேர்ந்தவர்கள் குறித்தும் சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்து
கார் சாரதியிடம் கிடைக்கும்படியாக விசாரித்து வருகிறார்கள். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலைபெய்து இந்த வழக்கில் தொடர்புடைய பாலகுரு, அவருடைய நண்பன் சுமன், சக்தி உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு தற்போது போலீசாரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகைகள் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில், 4 கோடி ரூபாய் பெறுமதியான குஷ் போதைப் பொருள் இருவர் கைது என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சுமார் 4,10,80,000 ரூபாய் பெறுமதியான குஷ் ரக போதைப் பொருள் தொகையை நாட்டுக்குள் கொண்டு வந்து விமான நிலையத்தில் இருந்து வெளியேற முயன்ற இலங்கையர்கள் இருவர் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பிரிவினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய போதைப் பொருள் கடத்துகாரர் என்று தெரிய வந்திருக்கின்றது. அத்துடன் மற்றைய நபர் நீர்க்குழம்பு பகுதியைச் சேர்ந்த ஊதுபத்தி வியாபாரத்தில் ஈடுபடும் 26 வயதுடைய ஒருவர் என தெரிய வருகிறது. படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த நபரின் சகோதரியை மற்றைய நபர் திருமணம் செய்திருக்கின்றார். எனவே இவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் காலை அதிகாலை 12:30 தாய்லாந்தின் பாங்காக் நகரத்திலிருந்து தாய் ஏர்வேஸ் சொந்தமான விமானத்தில் மூலம் கட்டுநாயக்க விமானத்தை வந்திருந்திருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த 2 பயணப் பொதிகளுக்குள் 13 பொதிகளாக மறுத்து வைக்கப்பட்டிருந்த 4 கிலோகிராம் 104 கிராம் எடையுடைய குஷ்டக போதைப் பொருள் இதன் போது கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நீர்க்குழம்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தி அடுத்து அவர்களை 14 நாட்கள் தடுக்காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக கொழும்பு போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் தலைமையகத்தில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்தியாக இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு பிரதானமான செய்தி ஒன்றும் இன்றைய தமிழன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. சுரேஷ் சாலை மீதான தடுப்பு காவல் நீடிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. இராணுவ புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் தடுப்பு காவல் உத்தரவு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. சுரேசலையின் தடுப்பு காவல் உத்தரவை மேலும் 90 நாட்களுக்கு நீடிக்கும் உத்தரவில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்க கையப்பெற்றிருக்கின்றார். எனவே 27 மே 2026 திகதியிடப்பட்ட இந்த தடுப்பு கால உத்தரவு இவ்வாறு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியும் தொடர்வதை காணலாம். எனவே ஜனாதிபதி 1979 48 இலக்க பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் 9(1) பிரிவின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2019 உயிர்த்தஞ்சாயிறு தற்கொலை குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என சட்டமாதிரியால் பெயரிடப்பட்டவரும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் தலைவருமான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலை கடந்த பிப்ரவரி மாதம் 24 பேளையகோட பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்க விடயம். இதேபோல இந்த விவகாரம் தொடர்பாக அவருடைய மனைவி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பிடிக்கிறது. மனிதாபிமானமற்ற முறையில் எனது கணவர் நடத்தப்படுகிறார், உயிருக்கும் ஆபத்து, ஏதேனும் நிகழ்ந்தால் ஷானியை பொறுப்பு, சலையின் மனைவி ஜனாதிபதிக்கு கடிதம் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பயங்கரவாத தண்டை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள எனது கணவருக்கு கணவரான சுரேஷ் செலவின் அறைக்குள் ஒரு மாலை வேளையில் அதிகாரிகள் குழுவினர் நுழைந்து பிறகு பிற அதிகாரிகள் மற்றும் கைதிகளின் முன்னிலையில் அவரை வலுக்கட்டாயமாக நிர்வாணப்படுத்தி விலங்கிட்டு மனிதாபிமானம் மற்றும் அநாகரிகமான நடத்தைகளுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இது முற்றிலும் கடும் மனித உரிமை மீறலாகும். எனவே எனது கணவரின் உடல் மற்றும் உளவிய நிலை வேகமாக மோசமடைந்து வருவதாக தெளிவாகிறது. எனவே இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து அவரது உயிருக்கு இப்போது கடுமையான ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்தால் அதற்கு அவரது தடுப்பு காவலை நேரடியாக மேற்பார வேண்டும். சிஐடி நிர்வாகம், குறிப்பாக தற்போதைய பணிப்பாளர் ஷானி அபேசேகரவே பொறுப்பேற்க வேண்டும் என்று தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலையின் மனைவி ஜனாதிபதி அன்புகுமார் திசாநாயக்கவுக்கு எழுத்து மூலமாக இதனை அறிவித்திருக்கின்றார். சுரேஷ் சாலையை தடுப்பு காவலிலிருந்து விடுவிப்பதற்கு உடனடியாக தலையிடுமாறு அல்லது குறைந்தபட்சம் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் அவரை விளக்க முறையில் வைக்குமாறும் காவலுக்கு மாற்றுமாறும் உத்தரவிட வேண்டும். சித்திரவதை மற்றும் கொடுமைப்படுத்தல் குற்றச்சாட்டு குறித்து சுயாதீனமாக மற்றும் நல்லடியான விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சட்டத்துக்கு இணங்க அவரது அடிப்படை உரிமைகள், கண்ணியம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பயங்கரவாத தடைச்சட்ட கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சுரேஷ் சாலையின் உடல்நிலையை சுட்டிக்காட்டி அவரது மனைவி ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இவ்வாறு பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி பிரதானமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், நேற்று தினம் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தி குறித்தும் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். எனவே அவர்கள் கூறுகின்ற செய்தியும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பௌத்த பிக்குகளின் ஒழுக்காற்று நடவடிக்கை,
அமைச்சரவை பத்திரங்கள் மகா சங்கத்தினரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் ஐதேக கோரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிட்டுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பௌத்த பிக்குகளின் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் குறிப்பிட்ட நடைமுறை உள்ளதாகவும் அது தொடர்பான அமைச்சரவை பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு மகாநாயக தேர்தல் உள்ளிட்ட மகா சங்கத்தினரிடம் சமர்ப்பிக்கப்பட பின்னரே இறுதி முடிவுகள் எட்டப்பட வேண்டும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கிறது. எனவே நேற்று தினம் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள அக்கட்சி நாட்டிலும் பாரம்பரியத்தின்படியே அனைத்து முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அந்த கட்சி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் சமூக ஊடகங்கள் மூலம் பௌத்த சாசனத்தையும் பௌத்த மதத்தையும் அளிப்பதற்கான திட்டமிட்ட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இதில் சிவில் சமூகத்தின் ஒரு பகுதியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே வளமை ஒன்று இருக்கிறது, அதன்படிதான் செய்ய வேண்டும் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சி இந்த விவகாரத்தில் தற்போது அந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றொரு செய்தி தினகரன் பத்திரிகையிலிருந்து, செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் இன்று மீண்டும் ஆரம்பம் என்பதும் அந்த செய்தி. செம்மணி மனித புதைக்குழியில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் இரண்டாம் பாக அகழ்வு பணிகள் இன்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது. செம்மணி மனித புதைக்குழியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆரம்பமான நிலையில் மே மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை வரையில் 12 நாட்கள் அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று 9ஆம் தேதியுள்ள அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. அதையடுத்து இன்றைய தினம் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படவிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டது. 12 நாட்களாக நடைபெற்ற மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகளின் போது 21 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதுடன் புதைக்குழியிலிருந்து மூக்குத்தி, நாணய குற்றிகள், ஆணிகள், மஞ்சள் நிற வளையல் துண்டு உள்ளடங்களாக 17 பிற பொருட்களும் மீட்கப்பட்டு அவை நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதேவேளை செம்மணி மனித புதைகளிலிருந்து இதுவரை காலப்பகுதியில் 261 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம் என்பதும் இந்த தினம் பத்திரிகையில் வெளியாயிருக்கின்ற முக்கியமான செய்திகளாக பார்க்கலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான பிரதானமான செய்தி இந்த தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது, பிரேரணையை நிறைவேற்ற முழு ஆதரவு வழங்குவோம், மாகாண சபை தேர்தல் விவகாரம் குறித்து சாணக்கியனின் யோசனை தொடர்பில் பிரதான எதிர்க்கட்சி என்பதாக இந்த தினம் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகை அந்த செய்திக்கு முதல் பக்கத்தில் தலைப்பிடுகிறது, பழைய முறையிலேயே மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். சாணக்கியன் எம்பி இதுகுறித்து பிரேரணையை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார். அரசாங்கம் மீது நிறைவேற்ற வேண்டும். பழைய முறையில் தேர்தலை நடத்துவதற்கான சாணக்கியனின் பிரேரணையை நிறைவேற்ற எதிர்க்கட்சியாகிய நாங்கள் எங்களது முழுமையான ஆதரவை வழங்குவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்திருக்கின்றார். வீரகேசரிக்கு வழங்கிய செவ்வியின் போது இந்த விடயங்களை அவர் கூறியிருப்பதாக செய்தி தொடர்கிறது. நாங்கள் அரசாங்கத்திடம் தொடர்ந்து வலியுறுத்துவது ஒன்றுதான், பழைய முறையிலேயே மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள். மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்துவதற்கு ஒரு பிரேரணையை கொண்டு வந்து ஒரே நாளில் அதனை நிறைவேற்ற வேண்டும். சாணக்கியன் எம்பி அதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார், ஆனால் அதை அரசாங்கம் அல்லவா முன்வைக்க வேண்டும். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் யாரிடம் இருக்கிறது? அரசாங்கத்திடம் தான் இருக்கிறது. எனவே அரசாங்கம் இதை நிறைவேற்ற வேண்டும். பழைய முறையில் தேர்தலை நடத்துவதற்கான சாணக்கியின் பிரேரணைக்கு எதிர்க்கட்சியாகிய நாங்கள் எங்களது முழுமையான ஆதரவை வழங்குவோம். அரசாங்கம் பயமாக இருந்தால் மேல் மாகாண சபையோ அல்லது வடக்கு கிழக்கு மாகாண சபையோ முதலில் நடத்துமாறு நாமல் ராஜபக்சே கூறியிருந்தார். எங்களது கட்சியின் தலைவர் பிரேமதாசமும் நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த இந்த மாகாண சபையை நடத்த வேண்டும் நிலைப்பாட்டிருக்கிறார். எனவே அந்த வகையில் மாகாண சபை நடத்துவதற்கான தடைகளாக இருப்பது அதனுடைய எந்த முறையில் மாகாண சபை நடத்துவது தொடர்பான குழப்பம்தான். எனவே பழைய முறை நடத்துவதற்கான பிரேரணை இப்போது பாராளுமன்றத்தில் இருக்கிறது, அதற்கு அனுமதி வழங்க நாங்கள் தயாராக இருக்கும்பதாகவும் எதிர்கட்சி தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக வந்திருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் மிகுமின் சுயாதீன செய்தி பார்வையிடுகிறோம். இன்றைய தினம் தினக்குழல் பத்திரிகை வெளியாகின்ற மற்றும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். மாகாண சபை தேர்தல் என்று வேண்டும் என்று எதிர்ப்புகள் இப்போது கோரிக்கை முன்வைக்க அரசாங்கத்தின் டில்வின் செல்வா அவர்கள் அரசாங்கத்தின் நிதி தொடர்பான விடயம் இருக்கிற காரணமாக அடுத்த வருடத்துக்கு மாகாண சபை செல்லலாம் என்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவ்வாறு இருக்க தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்பான தகவலுடைய முன்வைக்கின்றது. மாகாண சபை தேர்தலுக்கு 1000 கோடி ரூபாய் செலவாகும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவிப்பு என்பதாக இன்றைய தினக்குழல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பு பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். நாங்கள் பார்க்கலாம், மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கு சுமார் 10 பில்லியன் அதாவது 100 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டிருப்பதாக தேர்தல்கள் தவிசார நாயகம் ரசிக பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். 3 தேர்தல்களுக்காக 2020 ஆண்டில் தேர்தல் ஆணைக்குழு ஒதுக்கப்பட்ட 20 பில்லியன் இந்த ரூபாவில் கடந்த ஆண்டு இறுதியில் ஏற்பட்ட நித்வா பேரிட சூழ்நிலையில் காரணமாக 8 பில்லியன் ரூபாய் திரைசேலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாக பீரிஸ் சிலேண்டருடைய பத்திரிகை தெரிவித்த கருத்தின் அடிப்படையாகவே செய்தி வெளியாகியிருக்கிறது. 3 தேர்தலுக்காக திரைசேலிடம் நிதி கோரி 2025 20 பில்லியன் ரூபாயை பெற்றோம். எனினும் பேரிட நிலைமை காரணமாக எஞ்சியிருந்த 8 பில்லியன் ரூபாய் கோரிக்கையின் பேரில் திரைசேலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மாகாண சபை தேர்தலுக்காக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு 5 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார். அந்த 5 பில்லியன் ரூபாய் ஆணைக்குழுவினால் பிரத்யேகமாக கோரப்படவில்லை. அதே நேரத்தில் நாங்கள் அதை திரைசேலைக்கு திருப்பி அனுப்பவும் இல்லை என்று பீரிஸ் கூறினார். அதேவேளை மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக எல்லை நிர்ணய அறிக்கை தயாரிக்கப்பட்ட போதிலும் அது இன்னும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டினார். பீரிஸின் கூற்றுப்படி அடுத்த கட்டமாக சபாநாயகரால் பிரதமரின் தலைமையில் 4 பேர் கொண்ட மறு ஆய்வுக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு வேண்டியிருந்தது. மறு ஆய்வுக் குழு 2 மாதங்களுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. எனினும் அந்த அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியதனால் எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பது குறித்தும் எந்த ஒரு சட்ட விதியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மறு ஆய்வுக் குழுவின் அறிக்கை வெளிவரவில்லை. அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படாவிட்டால் என்ன செய்யப்படும் என்பது குறித்து சட்டம் எதுவும் கூறப்படவில்லை. அதுவே பிரச்சனை என பீரிஸ் விளக்கம் அளித்திருக்கின்றார். மாகாண தேர்தல் நடத்துவதற்கு தேவையான சட்டப்பூர்வ அனுமதி தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இன்னும் கிடைக்கவில்லை. தேர்தல் நடத்துவதற்கான சட்டப்பூர்வ பின்னணி இல்லாமை குறித்து சில மாதங்கள் முன் ஜனாதிபதிக்கு அறிவித்தோம். அதற்கு வேலை ஜனாதிபதி மாகாண தேர்தல் நடத்துவது குறித்து ஆராய்வதற்காக அமைச்சர் விஜய் தேர தலைமையிலான பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிப்பதாகவும் அதன் பரிந்துரைகளின் அடிப்படையில் அடுத்துகள் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக அறிவித்திருந்தார் என்பதாகவும் பீரிஸ் அவர்கள் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்தியாக இருப்பதை களமிடவே மாகாண தேர்தல் நடத்துவதற்கு 1000 கோடி ரூபாய் தேவை என்பதாகத்தான் தேர்தல் ஆணைக்குழு தற்போது இருக்கின்ற அந்த மதிப்பீட்டை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற சில செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் கொலம்பு வெசாக் பலான் லக்ஷ அத்ராக் கேவித் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பின் பல பகுதிகளிலும் வெசாக் தோரண அலங்கார வெளிச்சக்கூடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதனை பார்வையிடுவதற்காக நாடு முழுவதும் இருந்து கடந்த 2 தினங்களில் மாத்திரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம் கிட்டத்தட்ட 400,000 அதிகமான மக்கள் வருகை தந்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதற்கான எனவே சுயாதீன தொலைக்காட்சி ஊடகமைப்பு கஸ்பேவ பகுதியில் விசேட விசாக் வளையத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. கடந்த 2 தினங்களாக இந்த விசாக் வளையம் இருக்கிறது. 3ஆம் தேதி வரை இந்த விசாக் வளையம் இருக்கும். அதே போல நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் பிரதானமாக பௌத்தலாக்கு மாவட்டத்தை கங்காரம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் விசாக் வளையங்கள் அமைக்கப்பட்ட காரணத்தினால் பொதுமக்கள் அதிக அளவில் சென்று விசாக் வளையத்தை பார்வையிடுகின்ற செயற்பாடு ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே நேற்று முன்தினமும் வார இறுதி விடுவோம் என்பதால் அதிக அளவான மக்கள் இந்த விசாக் வளையத்தை பார்வையிடு சென்ற விடயங்களில் நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படும். இதுவரைக்கும் 400,000 பேர் வரை கொழும்பில் மாத்திரம் இந்த விசாக் வளையங்களை பார்வையிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே தொடர்பான விடயங்களை நாங்கள் உங்களுக்கு சுட்டிக்காட்டியிருந்தோம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றும் இன்றைய திவைன பத்திரிகையில் வருகிறது. மகா வேசி நிசா திஸ்டிக் நமேக்க தாசேதாஸ் ஹயசிய ஹேட்ட ஹட்டாக் பீடாவட்ட என்பதாக அந்த செய்திக்கு தலைவர்கள் நாட்டில் இந்த பெரும் மழை காரணமாக 16,668 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் 9 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. எனவே அதுரபான மழையுடன் கூடிய செய்தி ஒன்று இன்றைய தினகரன் பத்திரிகையில் வருகிறது. மழையுடனான சீரற்ற கால்நடை தொடரும் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறப்பிரிவு நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நாட்டின் நிலவும் மனிதனுடன் சீரற்ற காலநிலை தொடரும் என மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை கண்டி மற்றும் விவரலயா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியிருக்கின்றது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில பிரதேசங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடியும் என்று சாத்தியம் இருப்பதாகவும் திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்தோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய விபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்பதும் அந்த செய்தியாக தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல் இன்றைய திவயன பத்திரிகையில் மற்றொரு செய்தி இருக்கிறது. குரல் பர ஹா துர்லக முகுது ஜீவின் வாட்ஸ்அப் ஓசே அளவிகல ஜாவாரமாக் அல்லாய் என்பதாக அந்த செய்தியை தலைப்பெற்றுவதை காணலாம். எனவே பவளப்பாறைகள் விசேட பவளப்பாறைகள் மற்றும் மிக அரிய கடல்வாழ் மீனினங்களை விற்பனை செய்கின்ற வர்த்தகம் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது போலீசாரால் என்பதன் தொடர்பான செய்தி பிரதானமாக இருப்பதை காணலாம். நேற்று தினம் தொடர்பான தகவலை நாங்கள் எமது செய்தி அறிக்கையூடாக வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் கடலில் இருக்கின்ற விசேடமான உருவங்களை கொண்ட பவளப்பாறைகள் மற்றும் விசேட மீனினங்களை இந்த சுழியோடைகளை கொண்டு பிடித்து அதனை அதிக விலைக்கு விற்பனை செய்கின்ற வாட்ஸ்அப் குழு ஊடாக விற்பனை செய்கின்ற வர்த்தகம் ஒன்றை நேற்று தினம் போலீசார் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக பிரதான சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காலம். அதேபோல கலனி மற்றும் இன்னுவாங்கோட பகுதிகளைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக வன ஜீவராசி அதிகாரிகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடி இணைந்து இந்த சுற்றுவளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதன்போது 2 சந்தேகங்கள் கைது செய்யப்பட்ட போது அதிகளவான இந்த பவளப்பாறைகள் அதே போல கடலில் வாழ்கின்ற விசேட மீனினங்கள் என்பன கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த விசேடமாக கடலில் இருக்கின்ற உயிரினங்கள் அதே போல பவளப்பாறைகள் உள்ளிட்ட விடயங்களை இவ்வாறு வைத்திருப்பது கொண்டு செல்வது விற்பனை செய்வது போன்ற விடயங்கள் சட்டத்துக்கு முரணான செயல். அதற்கு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே அதற்கு நினைவாகத்தான் இவ்வாறு கலனி பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி ஒன்றும் இருப்பதை காணலாம். அதே போல இன்றைய அருண பத்திரிகையில் செய்தி ஒன்று முக்கியமாக இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குரு விதிவால் பத்திவரு பெசம் அசன் கருத்து என்பதாக ஒரு செய்தி ஒன்று இன்றைய அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெறுகிறது. ஆசிரியர் அதிபர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரி அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் இன்றைய தினம் அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கம் கூட்டமைப்பு இன்று 1ஆம் தேதி முதல் பாடசாலைகளில் கையொப்பம் அதாவது கையெழுத்திடும் வேட்டை அல்லது கையொப்பம் பெறும் நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருப்பதாக ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய தினம் அருண பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்தும் வணக்கம் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சிகளை தருவதற்காக உங்களுடன் புவனேஷ் அண்ட் சங்கர் இணைந்திருப்பாங்க. இன்றைய நாளிலும் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்தும் வசந்தத்தோடு இணைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலைப்படுது. வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலைப்படுதல். உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம் சங்கர்.
1: வணக்கம் புவனேஷ். நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். எல்லாரும் டன்ஸ் எல்லாம் போயிட்டு நைட்ல ஒரே களைப்பா. இப்பதான் சில
0: யாரு எல்லாருமே என்னையும் சேர்க்கறீங்க.
1: பொதுவாக இந்த பைக் வச்சிருக்கவங்கள நம்ப முடியாது சில நாட்களில்.
0: அதுவும் தானே, நிறைய பைக் வச்சிருக்கவங்க தான் சுத்தி அடிச்சோம்.
1: கொழும்புக்குள்ள டிராபிக்கை உண்டாக்குறது அவங்க
0: தான். சரி, நிறைய விஷயங்கள் நாங்கள் இந்த நாளும் பேச போகிறோம். நிறைய தகவல்கள், அதே போல விளையாட்டு செய்திகள், முக்கியமான தகவல் எல்லாம் இருக்கிறது. திருவிழா முடிந்திருக்கிறது என்ன சொல்ல வேண்டும், அது பற்றிய விஷயங்கள் இருக்கிறது. அதே போல உலக தகவல்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதே போன்று
1: இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான தலைப்பும் காத்திருக்கு உங்களுக்காக. சோ அந்த தலைப்பினோட கருத்துக்களை வந்து நீங்க தெரிவிக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க.
0: தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கிறது காலை பொழுது உற்சாகப்படுத்தும்.
1: வணக்கம் வசந்தம்.

0: வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு மாடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: சிறந்த முதலீடு பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, மாதாந்த தவணை கட்டணம் 25,328 ரூபாய் முதல். இப்பொழுது நாடு முழுவதிலும் உள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர்களிடமிருந்து

0: சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசனம் ஏராளமான விடயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சங்கர். குறிப்பாக ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் சொன்னால் நாங்க என்ன செய்ய வேண்டும்?
1: உறுதியான உள்ளீடுகளை பயன்படுத்திதான் அந்த வீட்டை கட்டணும்.
0: அப்படியான ஒரு வீடு கட்டணும் சொன்னால் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது சொந்தங்களே.
1: ஓ, கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி நீங்க வீட்டை கட்டினீங்கன்னு சொன்னா பரம்பரைக்கும் நிலைத்து நிற்கும்.
0: ஆக இப்போது நீங்க வீடு கட்ட பிளான் இருந்தா ஒரு கட்டிடம் கட்டுறீங்க, அதாவது ஒரு மதில் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் பிளான் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டாயம் மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்துங்க.
1: அது அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அழகா இருக்கணும்ங்கிற ஒரு ஆசை இருக்கு.
0: ஆமா, அகத்தோட்டத்திலும் அழகாக உறுதியான எலும்புகளை கொண்டு உறுதியான கூந்தலை கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது
1: கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பொலிவு கிடைக்கும்.
0: அழகு அழகு அந்த மாதிரி
1: நீ நடந்தால் நிறைய
0: அழகு
1: இந்த மாதிரி எல்லாம் இருக்கு
0: இருக்குது. சோ நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க என்பதை நாங்கள் சொல்லுகிறோம் என்பதையும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளலாம். நேரத்தை பார்க்கலாம்.
1: நேரம் இப்போது சரியாக

0: பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
1: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம், வசந்தம் எஃப்எம்.

0: இன்று 2026 ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் திகதி திங்கட்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 11:52 மணி முதல் 1:22 மணி வரை, யமகண்டம் காலை 10:22 மணி முதல் 11:52 மணி வரை, ராகு காலம் காலை 7:22 மணி முதல் 8:52 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் நன்மை, ரிஷபம் தாமதம், மிதுனம் நிறைவு, கடகம் குழப்பம், சிம்மம் பக்தி, கன்னி பேராசை, துலாம் நிம்மதி, விருச்சிகம் வெற்றி, தனுசு நலம், மகரம் ஆர்வம், கும்பம் பொறுமை, மீனம் ஓய்வு. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் நன்மை, ரிஷபம் தாமதம், மிதுனம் நிறைவு, கடகம் குழப்பம், சிம்மம் பக்தி, கன்னி பேராசை, துலாம் நிம்மதி, விருச்சிகம் வெற்றி, தனுசு நலம், மகரம் ஆர்வம், கும்பம் பொறுமை, மீனம் ஓய்வு. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன். All the people want to shout, all the people want to

0: நல்லவன் சொல்வாங்க தேவிஸ்ரீ பிரசாத்.
1: ஓ, நல்லவன் நம்ப மாட்டேன் உங்களை, நீங்க நல்லவர் கிடையாது, வல்லவர்னு சொல்ல
0: வந்தேன். அப்படி சொல்ல வந்தீங்களா? வீரம் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்துக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம் வசந்தம். அப்படியே சந்தோஷமா உற்சாகமா இணைந்து கொள்ளுங்கள். ஏராளமான விடயங்கள் உங்களுக்காக இன்றைய நாள் காத்திருக்கிறது.
1: இப்போது நேரம் சரியாக 8 மணி.

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்தினவே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறிய வாய்ப்பும் இல்லை.
3: என்னுடைய அன்றாட வாழ்வில் நாம் தினமும் பார்க்கும் ஒரு பறவை என்றால் அது காகம் தான். காகம் காக்கா என்று கத்தும், அதே சமயம் உணவை பகிர்ந்து உண்ணும் என்பது நாம் அறிந்த விடையுமே. ஆனால் இந்த சாதாரண பறவைக்குள் இருக்கும் அசாத்தியமான புத்திசாலித்தனமும் மர்மங்களும் பலரும் அறியாத விடயமாகும். இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் நாம் இது குறித்து நோக்குவோம். காகங்களுக்கு மனிதர்களின் முகங்களை மிக துல்லியமாக அடையாளம் காணும் திறன் உண்டு. உங்களை அதற்கு பிடித்து விட்டால் நீங்கள் வரும்போதெல்லாம் அன்போடு பின்தொடரும். ஒருவேளை நீங்கள் அதற்கு ஏதேனும் தீங்கு செய்திருந்தால் உங்கள் முகத்தை அது அப்படியே நினைவில் வைத்துக் கொள்ளும். அது மட்டுமன்றி தன் கூட்டத்தில் உள்ள மற்ற காகங்களுக்கும் உங்களை அடையாளம் காட்டி உங்களை கண்டதும் ஒன்றாக கூடி கத்த ஆரம்பித்துவிடும். மனிதர்களைப் போலவே காகங்களும் எதிர்காலத்திற்காக திட்டமிடுகின்றன. தனக்கு கிடைக்கும் உணவை உடனே சாப்பிடாமல் பிற்காலத்திற்காக மறைத்து வைக்கும் பழக்கம் அவற்றிடம் உண்டு. வேடிக்கை என்னவென்றால், தன் உணவை மறைத்து வைப்பதை வேறு ஏதேனும் ஒரு காகம் பார்த்துவிட்டால் அது திருடிவிடும் என்பதை உணர்ந்து நரித்தனமாக அந்த இடத்தை மாற்றி வேறு இடத்தில் மறைத்து வைக்கும். விலங்கியல் அறிவியலில் மனிதர்களுக்கு அடுத்தபடியாக ஒரு கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கும் திறன் காகங்களுக்கு உண்டு. ஒரு குறுகிய போத்தலுக்குள் இருக்கும் உணவை எடுக்க ஒரு சிறிய கம்பியை வளைத்து ஊக் போல மாற்றி அதை உள்ளே விட்டு உணவை எடுக்கும் அளவுக்கு அவற்றிடம் மூளை வேலை செய்கின்றன. கூட்டமாக வாழ்வதற்கு காரணம் அவற்றின் சமூக கட்டுப்பாடுதான். தன் கூட்டத்திற்கு துரோகம் செய்யும் அல்லது தவறு செய்யும் காகங்களுக்கு தண்டனை வழங்க அனைத்து காகங்களும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கூடும். இதை காகங்களின் நீதிமன்றம் என்று ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கின்றார்கள். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அனைத்து காகங்களும் சேர்ந்து அந்த தவறு செய்த காகத்தை தாக்கும். சில நேரங்களில் கூட்டத்தை விட்டே ஒதுக்கி வைத்துவிடும். தன் கூட்டத்தில் ஒரு காகம் இறந்துவிட்டால் மற்ற காகங்கள் அனைத்தும் அந்த இடத்தை சுற்றி வந்து சத்தமிடும். இது வெறும் துக்கம் அனுசரிப்பது மட்டுமல்ல, அந்த இடத்தில் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா, தன் இனம் எப்படி இறந்தது என்பதை ஆராய்ந்து அந்த ஆபத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள அவை செய்யும் ஒரு கூட்டு விசாரணையாகும். வானத்தின் ராஜா என்று அழைக்கப்படும் கழுகின் முதுகில் ஏறி அமர்ந்து அதன் கழுத்தை குத்தும் தைரியம் கொண்ட ஒரே பறவை காகம் மட்டும்தான். கழுகு அதனுடன் சண்டையிடாமல் இன்னும் உயர பறக்கும். உயரம் அதிகரிக்க அதிகரிக்க ஆக்சிஜன் பற்றாக்குறையினால் காகம் தானாகவே கீழே விழுந்துவிடும். இது ஒரு சிறந்த வாழ்க்கை தத்துவமாகவும் பேசப்படுகிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்
1: அனுசரணை வழங்குவது.
2: ஆட்கெடுத்த கார்களின் இலக்கு உங்கள் பணம் மாத்தினவே. இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு குடியேறிய எவ்வித வாய்ப்பும் இல்லை.

0: நல்ல பாடல் சலலலலலேலா.
1: ஒரு முகமோ இருமுகமோ எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் இது.
0: எஸ் நல்ல பாடல், ஒரு காலகட்டத்துல நல்ல வைபா இருக்கக்கூடிய பாடல்.
1: விக்ரமின் நடிப்பை எல்லாம் பார்த்தாலே கண்ணாடி வந்து போகும் இந்த பாடல்.
0: என்ன பாடல் சரி, இதே மாதிரிதான் இந்த படத்துலயும் வேட்டையாடு விளையாடு படத்துலயும் ஒரு பாடல் இருக்கு. நாங்கள் பேச போகிறோம் சந்தோஷமாக. இந்த நாளுக்கான தலைப்பு பக்கம் நாங்கள் வந்திருக்கின்றோம். என்ன தலைப்புன்னு சொன்னால், நாங்கள் யாரையாவது ஒரு நம்புவோம் சரியா, இதன் மனிதர்கள் நம்பிக்கையா இருக்கலாம் சரிதானே, இவரை நம்பரும் அவரை நம்பரும் அப்படி இப்படிலாம்
1: ஏதாவது ஒரு விடயமா கூட இருக்கலாம
0: இருக்கலாம். நாங்கள் இன்று கேட்கின்ற கேள்வி என்னவென்று சொன்னால்,
1: அதீத நம்பிக்கை உங்களுக்கு எதில் அப்படின்னு கேட்டா மிக முக்கியமா இருக்கணும். நம்பிக்கை வேறு, அதீத நம்பிக்கை வேறு.
0: கடைசி வரைக்கும் நான் சொல்லிருக்க மாட்டேன், அவன் தான் தான்
1: சொன்னான்டா பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறவா இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அதீத நம்பிக்கை எதுல, நபர்கள் மேலேயா இருக்கலாம், இல்ல ஒரு விடயத்தின் மேலேயா இருக்கலாம், எதுலயா இருக்கும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க எங்களோட பேஸ்புக் தளத்துல வந்து பதிவு ஒன்று போட்டிருக்கோம், தலைப்பும் போட்டிருக்கோம், அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லைன்னு சொன்னா
0: அழைப்பினை ஏற்படுத்துங்கள், 0312 775 0301 அல்லது 0312 775 111 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்தி நீங்கள் உங்களது கருத்துக்களை தகர்ந்து கொள்ளுங்கள். அதீத நம்பிக்கை எதில்?

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்என் 102.6 102.8 102.8
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
1: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து.
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கர்
1: சொல்லுங்க.
0: நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு திருவிழா ஒன்று வாங்கணும், முச்சக்கர வண்டி வாங்கணும், என்ன செய்யணும்?
1: முச்சக்கர வண்டி வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்பகம் தன்மை மிகுந்த ஒரு நிறுவனத்திடமிருந்து வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வருடங்களாக உங்களுக்கு நம்பிக்கையை வென்ற டேவிட் பீரிஸ் மோட்டர் கம்பெனியிடமிருந்து ஒரு திருவில் வருது.
0: சரி, அப்படி ஒரு திருவில் வாங்கணும் சொன்னா நீங்க பஜாஜ் திருவில் வாங்க. ஆக 40 வருட கால நம்பிக்கை வென்றதாக இருக்கிறது. அதே போல எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு வாகனம் இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? வீட்டுக்கு ஒரு வாகனம் இருந்தா எங்களுக்கு அடிக்கடி தேவைகளெல்லாம்
1: இலகுவாக இருக்கும்.
0: எஸ். அதே போல தலைவலி காய்ச்சல் வருதா?
1: தலைவலி காய்ச்சல் வரும், உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலைகள் பணிகள் இருக்கும், அதை செய்ய முடியாத காரணங்கள் வரும், டக்குன்னு தலைவலி வரும், வந்தா என்ன பண்ணணும்?
0: ஒரு மெல்டோர் எடுத்துக்கொண்டு ஆபீஸ்
1: வேலையில பாக்கலாம். இது எப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னு
0: சொன்னா, அதே போல நாங்கள் அழகான தோற்றம் இருக்க வேணும் சொல்லி ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த அழகான தோற்றம் உண்மையான தோற்றமாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு தோற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்?
1: கிளிஃப் கலோஜின் நெச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்க உடம்பில் கலோஜின் உற்பத்தி அதிகரித்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் பொலிவான சருமம், இதெல்லாம் கிடைக்கும்.
0: அதே போல சுயாதீன ஊடக வலைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு தெரிகின்ற வேலைத்திட்டம் உங்களுக்கு தெரியும். டேக் கேப் வேலைத்திட்டம் கிரீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் கீழ் இந்த டேக் கேப் வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது பற்றிய விடயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எங்களுக்கு இந்த விபத்துகள் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் மாணவர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுவதற்குமாக ஒரு வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் இருக்கிறது. சங்கரே, எங்கே போக போகின்றோம்?
1: எங்க போக போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரவாரமான கொண்டாட்டங்கள் எல்லாம் முடிஞ்சிருக்கு, அதுக்கான அப்டேட்டுகளை கொடுக்க போறோம்.
0: ஸ்போர்ட்ஸ் அரினா பக்கம்
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன்
0: வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான விளையாட்டு தகவல்கள் இருக்கு, நாங்கள் உங்களை சந்தித்திருக்கிறோம். முக்கியமாக நாங்கள் ஐபிஏ பக்கம் இன்றைய நாளில் அதிகமாக கவனம் செலுத்தலாம் என்று நினைக்கின்றோம்.
1: ஆமாம், இறுதி போட்டி முடிந்திருக்கிறது. நேற்றைய தினம் மொதல் பாத்தீங்கன்னா அபாரமான ஒரு போட்டி, அதிரடியான கம்பேக் எல்லாமே இருந்துச்சு சொல்லலாம்.
0: ஆனால் எல்லோருக்கும் ஒரு மனக்கவலை இருந்தது என்னச்சுன்னா, இந்த இறுதி போட்டிக்கு ஆர்ஆரே வந்திருக்கலாம், ராஜஸ்தான் ரோயல்ஸே வந்திருக்கலாம் சொல்லி.
1: அப்பதான் வைபவ் சூரிய வன்சிக்கிட்ட அடி வாங்கி பெரிய பெரிய லெஜண்ட் எல்லாம் நீங்க காலி பண்ண பாக்குறீங்க.
0: சரி, இப்படிதான் இருக்கும்போது நாங்கள் நேற்றைய போட்டியை பார்க்கலாம். நேற்றைய போட்டி இறுதி போட்டியாக குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதுகிறது. இந்த போட்டிகளை பொறுத்தமட்டில் திருப்பத்தை ஆடியது
1: குஜராத் டைட்டன்ஸ் அணி. ஆனால் புள்ளியை அவங்க எடுத்திருக்க ஓட்டங்களை பார்க்கும் போது இது ஒரு பைனல் மாதிரி அவங்களுக்கு தெரியல.
0: ஆனால் நேற்றைய நாளில் வாஷிங்டன் சுந்தர் தன்னுடைய சரியான விலை செய்து காட்டிவிட்டார். அவருடைய குறைகளை நிறைவேற்றி செய்து கொண்டார். நேற்றைய போட்டியை பொறுத்த
1: 50 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 37 பந்துகளை எதிர்கொண்டு 5 பவுண்டரிகள் அடங்கலாக
0: நிச்சயமாக நேற்றைய போட்டியில் ஆட்டம் இழக்காமல் இந்த ஓட்டு எண்ணிக்கை பெற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்தில் பார்வையாக கிளம்பு சாய் சுதர்சன் நேற்றைய நாளில் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் அடைந்தார். 2-4 ஓட்டங்களோடு அவர் ஆட்டம் இழக்கார். அதுபோல சுப்மன் கில் அணித்தலைவர் நேற்றைய நாளில் சோபிக்கவில்லை, 10 ஓட்டங்களோடு அவரும் ஆட்டம் அடைந்தார். அதேபோல சிந்து 20 ஓட்டங்களை பெற்றவர்கள் ஆட்டம் இழக்க எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஜோஸ் பட்லரும் நேற்றைய நாளில் கை கொடுக்கவில்லை.
1: 19 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார், 23 பந்துகளை எதிர்கொண்டு. இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததாக அர்ஷாத் கான் வந்து 15 ஓட்டங்கள், ராகுல்
0: அதுக்கப்புறம் தான் நடந்தது. நம்ம மகேந்திர சிங் தோனி வந்தார்.
1: மகேந்திர சிங் தோனி
0: என்னன்னு சொன்னா, ராகுல் சிவாட்டியா 7, ஜேசன் ஹோல்டர் 7, ரஷித் கான் 7,
1: ரஷித் கான் வந்து 7 ஓட்டங்கள். அடுத்ததா வந்து
0: ககிஸ்வரா படம் ஆட்டம் இழக்க 3 ஓட்டங்கள், அவருக்கு 100 பந்து போட்டு 7 அடிச்சிருப்பார்.
1: உதிரிகளாக 5 ஓட்டங்களையும் சேர்த்துதான் நேற்றைய தினம் 155 ஓட்டங்களை பெற்றிருந்தது குஜராத் டைட்டன்ஸ் அணி.
0: எஸ்,
1: எதிர்பார்த்திருப்பாங்க, வா இந்த முறை கப்பு நமக்கு தப்பிகளே,
0: அப்படியே தான் நடந்தது. இசாலா கப் நமது என்ற மாதிரி நேற்றைய நாளில் மாறி போனது விஷயம் பாத்தீங்கன்னா, நேற்றைய நாளில் பந்துவீச்சு பார்த்தியில் கலக்கியிருந்தார்கள் பந்து வீச்சாளர்கள். புவனேஸ்வர் குமார் 4 ஓவர்கள் பந்து வீசி 29 ஓட்டங்களை கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். அதே போல நேற்றைய நாளில் ஜோஸ் அசல்வுட் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினார், 37 ஓட்டங்களை விட்டு கொடுத்து. அதே போல நேற்றைய நாளில் மிக சிறப்பான பந்து வீச்சு ரஷித் சலாம் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அருமையான பந்து வீச்சு. கிருணல் பாண்டியாக்கு 1 விக்கெட். பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடுகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி.
1: உண்மையிலேயே பதிலுக்கு துடுப்பெடுத்துதான் ஆடுகிறது அப்படின்னு சொல்லணும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி. ஆரம்ப வீரர் வந்து வெங்கடேஷ் ஐயர் 32 ஓட்டங்களை பெற்றிருந்தார், 16 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்கள் அடங்கலாக. அதற்கு அடுத்துதான் நம்மோட கோலி வந்து கம்பேக் கொடுத்திருக்கோம் சொல்லி, அதுவும் பைனல்ல வந்து கம்பேக் கொடுத்திருக்காரு.
0: கிங் கோலியை பாத்தீங்கன்னா சங்கர், அவருடைய தொடுப்பாட்டம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு போட்டி முக்கியமான போட்டியோ அது வெளிநாட்டில் நடைபெற்ற போட்டிகளாகவும் இருக்கலாம். வெளிநாட்டு மண்ணில் நடைபெற்ற ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து போன்ற இடங்களில் நடைபெற்ற போட்டிகளில் தன்னுடைய பலத்தை நிரூபித்து காட்டுவார் விராட் கோலி. எந்த போட்டி முக்கியமோ அந்த போட்டியில் தன்னுடைய சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விடுவார். அதான் 1994 நடைபெற்றது. 75 ஓட்டங்களை அணிக்காக இடங்களாக பெற்றுக் கொடுத்தார். 3-6 ஓட்டங்கள், 9-4 ஓட்டுகள் இடங்களாக 42 பந்துகளில் 75 ஓட்டங்கள் ஆட்டமிழக்காமல்.
1: அதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுவும் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் கடைசி பந்துல சிக்ஸர் அடிச்சுதான் வின் எடுத்து கொடுத்தார்.
0: சரி, ஓகே, அது ஒரு சந்தோஷம்.
1: ஆமா, சரி, தோனின்னு பாத்துக்கிட்டு இருந்தோம், தோனியை காணவே இல்ல. கடைசி ஓவர்ல ஒரு சிக்ஸர் அடிச்சு வின்னு,
0: கடைசி வரைக்கும் தோனி வரல,
1: சீசனே முடிஞ்சிருச்சு.
0: அடை போடுறதுல
1: காயம்னு சொல்லிட்டு போயிட்டா.
0: நட்டவங்க மட்டும் நல்லா நடந்திருக்கணும், நடக்கிறது
1: அடுத்த கப் நமக்கு தான்.
0: ஓகே, பரிக்கல் பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டத்தில் ஆட்டம் இருந்தாலும் படித்தர் அணி சிலர் 15 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். கிருணல் பாண்டியா ஒரு ஓட்டம், மரமுனிகள் டிம் டேவிட் 24 ஓட்டம், மற்றவர் வீரர்களுக்கு பெரிதாக வேலை கொடுக்கவில்லை விராட் கோலி.
1: விராட் கோலி
0: அவன் 5 விக்கெட்டில் இழந்து 161 ஓட்டுகளை பெற்று வெற்றி வாகை சூழ்ந்து 18 ஓவர்களில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கிங் கோலியின் மிக முக்கியமான துடுப்பாட்டத்தின் மூலமாக நேற்று நாளில்
1: இரண்டாவது முறையாக ஐபிஎல் கப்பை எடுத்திருக்க ஈசாலா கப் நவதேன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்த கூட்டம் 10 நிரூபிக்குது.
0: அப்படிதான் ரஷித் கான் பாத்தீங்கன்னா நேற்று நாளில் 2 விக்கெட்டில் வீழ்த்தி மொஹமட் சிராஜ், யோகேஸ்வர் ரபாடா, அதே போல அஷத் கானுக்கு தலா ஒவ்வொரு விக்கெட்டுகள் நடத்த நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டில் இந்த ஐபிஎல் முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த அவார்ட்ஸ்களை நாங்கள் பார்க்க வேண்டும்.
1: ரெக்கார்ட்ஸ்கள் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பல வருடங்களாக பல ஜாம்பவான்கள் தே ஆர் த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டு கொண்டாடிட்டு இருந்தோம் இல்லையா.
0: ஆமா,
1: ஒரு சின்ன பையன் உள்ள வந்து அடி அடினு அடிச்சுட்டா எல்லா ரெக்கார்ட் செய்யும்.
0: அந்த மாதிரிதான் இருக்குது. பாருங்கள், நேற்றைய போட்டியில் பொறுத்த மட்டும் இதுவரையில் நேற்றைய தொடர் முடிந்திருக்கிறது ஐபிஎல் தொடர். இதுவரையில் 1426 6 ஓட்டுகள் பெறப்பெற்றிருக்கிறது.
1: ஆஹா,
0: 2332 4 ஓட்டுகளை பெறப்பெற்றிருக்கிறது. அதிக பக்கடியான விக்கெட்டுகள் என்று பார்க்கும் நேற்று நாளில் ககிஷோர் ரபாடா புவனேஸ்குமாரை முந்தியிருந்தார். 29 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிற இந்த தொடரை பொறுத்த மட்டும் 17 இன்னிங்ஸ்கள் விளையாண்டு, ஆனால் புவனேஸ்குமார் 16 இன்னிங்ஸ்கள் விளையாண்டு 28
1: விக்கெட்டுகளை,
0: ஜோஃப்ரா ஆச்சரி 16 இன்னிங்ஸ்கள் விளையாண்டு 25 வீரர்களை வீழ்த்தி இருக்கிறார்.
1: இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிக ஓட்டங்களை பெற்ற வரிசையில் இருக்கிறார் வைபவ் சூரியவன்சி. 776 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார், 16 போட்டிகளில் விளையாடி,
0: எவரேஜ் 48. அதே போல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயமாக இருக்கிறது பாருங்கள், அதாவது சுத்மன் கில் பாத்தீங்கன்னா 16 இன்னிங்ஸ்கள் விளையாண்டு 732 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். அதே போல சாய் சுதர்சன் 722 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார். கம்பேக் கொடுத்திருக்க பரவாயில்லை, வாழ்த்துக்கு விடயமாக அது போட்டிக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது சாய் சுதர்சனுக்கு. அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல அதிகமான டோட்டல் இம்பாக்ட் பிளேயர் என்று பார்க்கும்போது அங்கேயும் இருக்கிறார் நம்ம
1: சூரியவன்சி, வைபவ் சூரியவன்சி தான் இருக்கிறார். அவரோட ரேட்டிங் எப்படி இருக்கு போனேஷ்?
0: 1012.29 என்ற ரேட்டிங் தான் இருக்கிறது. அதே போல அடுத்தடுத்து புவனேஸ்வர் குமார் இருக்கிறார், 791.42 ரேட்டிங் இருக்கிறது. அடுத்தபடியாக ககிஷோர் ரபாடா இருக்கிறார்,
1: 785.53 அப்படிங்கிற ரேட்டிங்ல இருக்கு. இது எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல இம்பாக்டா யார் இருக்கிறது?
0: அங்கேயும் சூரியவன்சி தான் இருக்கிறார். அதே இலக்கு தான் உங்களுக்கு தெரியும், 1012.29. அதே போல சுத்மன் கில் 662.18, இஷான் கிஷான்
1: 647.6
0: என்ற அந்த ரேட்டில் இருக்கிறார்கள். சார், இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் சங்கர், முக்கியமாக நேற்று நாளில் ரிவார்டுகள் யாரா இருக்கலாம்?
1: யாருக்கு ரிவார்டு, யாருக்கு அவார்டு,
0: அவார்டு
1: எல்லாத்தையும் பார்க்க போறோம்.
0: அவார்டு எல்லாத்தையும் நாங்க பார்க்க போறோம். பாருங்க, எமேஜிங் பிளேயர் அவார்டு பாத்தீங்கன்னா யாருக்கு போயிருந்த நேற்று நாள்? ராஜஸ்தான் ராயல்ஸ் பிளேயர் குட்டி பையன், சின்ன பையன்
1: வைபவ் சூரியவன்சி தான் எடுத்திருந்தார்.
0: சூப்பர் ஸ்ட்ரைக் ஆஃப் தி சீசன் என்று சொல்லும் போது
1: வைபவ் சூரியவன்சி.
0: நீங்க என்ன அதை இலங்கைக்கு மாதிரி
1: அப்படித்தான் இருக்கு பாருங்க. அடுத்த பட்டியல்
0: சூப்பர் சிக்ஸர்ஸ்
1: வைபவ் சூரியவன்சி.
0: அதே போல மோஸ்ட் அதிகமான 4 ஓட்டங்களை பெற்ற வீரர் என்று பார்க்கும் போது குஜராத்
1: சாய் சுந்தர்,
0: சாய் சுதர்சன். அதே போல கிரீன் டாட் பால்ஸ் மொஹமட் சிராஜ் சூப்பர் உண்மையிலே கிரிக்கெட்டில் ஹார்ட் போலில் பாத்தீங்கன்னா பந்து சொல்வார்கள். டாட் பால் போடுறோமோ அதே போல பிளேயர்ஸ் அப்படியே பிரஷர் ஆகுவார்.
1: அதனாலதான் குஜராத் டைட்டன்ஸ் வந்து ஃபைனலுக்கு வந்திருந்தாங்க.
0: எஸ், அதே போல
1: கேட்ச் ஆஃப் தி சீசன்
0: மனிஷ் பாண்டி. அதே போல பார்க்கும்போது ஃபேர் பிளே அவார்ட் பாத்தீங்கன்னா
1: பஞ்சாப் கிங்ஸ்.
0: ஓகே, அதே போல பர்பிள் கேப் யாருக்கு போயிருந்தது? ககிஷோர் ரபாடா. அவருக்கு 24 அவருடைய வேலையை காட்டிவிட்டார்.
1: எப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப், அதுவும் வைபவ் சூரியவன்சி.
0: அதே போல மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் பாத்தீங்கன்னு
1: சொன்னால் வைபவ் சூரியவன்சி.
0: நேற்று பாத்தீங்கன்னா கப்புகளை நிறுத்தினார், கிண்ணங்களை அப்படி
1: கிட்டத்தட்ட 5, அதாவது ஒரே சீசன் 5 அவார்டுகளை பெற்றிருந்தார்.
0: பாருங்க எப்படி தன்னுடைய திறமையை.
1: அதாவது இந்த சீசன்ல மிக முக்கியமான நிறைய விடயங்கள் நடந்துருந்துச்சு இந்த வைபவ் சூரியவன்சியின் ஊடாக. காரணம் என்னன்னு பார்த்தா, பல வருடங்களாக லெஜெண்ட்ஸ்களாக வைத்திருந்த ரெக்கார்ட்ஸ்கள் எல்லாம் மோஸ்ட் சிக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த யூனிவர்சல் பாஸ் சொல்லுவோம் இல்லையா கெயில்,
0: ஆமா,
1: அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தகர்த்தெறிஞ்சிட்டாரு.
0: தகர்த்தெறிஞ்சு என்ன சொல்றது, தான் தான் அப்படின்ற மாதிரி.
1: அதுவும் கிட்டத்தட்ட 15 இந்த ரெக்கார்ட்ஸ் வச்சு 14 வருடங்களுக்கு பிறகு வந்து இந்த ரெக்கார்ட்ஸை தகர்த்து இருக்கிறார் வைபவ் சூரியவன்சி. கிட்டத்தட்ட அவருக்கு அந்த ரெக்கார்ட் வைக்கப்படும் போது 1 வயது, 14 வருடங்களுக்கு கழித்து வந்து வேலையை காட்டியிருக்கிறார்.
0: சரி, அதே போல இதுவரையில் பாத்தீங்கன்னா பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் என்று பார்க்கும்போது அதிகமான ஓட்டங்களை பெற்ற வீரர் அடிப்படையில் பாத்தீங்கன்னா இப்பொழுது நாங்கள் எதிர்காலத்தில் பார்க்கலாம். அதில் இதுவரையில் விராட் கோலி தான் இருக்கிறது முக்கியமான விஷயமாகுது. 9,336 ஓட்டங்களை பெற்றிருக்க மொத்தமாக அவர் இந்த போட்டிகள் விளையாண்டு 283 போட்டிகள் விளையாண்டு.
1: உண்மைதான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் மேன் ஆஃப் த மேட்சும் வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலிக்கு தான் கொடுத்திருந்தாங்க.
0: ஆமா, ஆக போட்டி நாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்பதும் இங்கே முக்கியமான விடயமாக. அடுத்த இடத்துல ரோஹித் சர்மா இருக்கிறார், 7,329 ஓட்டங்கள். பாருங்க, பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. ஆனால் இப்ப சூரிய வன்சி என்ற ஒரு இளம் வீரருக்கான வாய்ப்புகள் அதிகமாக காரணம் இப்பொழுது அவர் வந்திருக்கிறார்.
1: இளம் வீரரா? இளம் சிறுவர்,
0: சிறுவன். அப்ப அவருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்காக நான் அந்த ஸ்கோரையும் எடுத்து சொன்னோம். ஆக நிறைய விஷயங்கள் பேசலாம். பேசிக்கொண்டே போகலாமாக ஐபிஎல் பற்றி ஒரு அலசி இருந்தும் நாங்கள் இனிமே நீங்க ஐபிஎல் பற்றி பேசுங்க, யாராவது பேர் பேசுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைத்துக் கொண்டு பேசுங்க. சரியா?
1: டீடைலோட பேசுங்க.
0: விளையாட்டு
1: செய்திகள்,
2: உள்நாட்டு மற்றும் உலகளாவிய விளையாட்டு தகவல்களுடன் வசந்த் சிங் ஸ்போர்ட்ஸ் அரினா.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.

0: காலை இப்பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்க சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்க ஏராளமான விடயங்கள் நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், பேசிக் கொண்டிருக்கிறோம். சரி, சூப்பரான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் கேட்ட தலைப்பு இல்லையா, தலைப்பை பற்றி ஒரு முறை ஞாபகப்படுத்த வேண்டும்.
1: உங்களுக்கு அதீத நம்பிக்கை உங்களுக்கு எதில் இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம
0: அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அன்பான வணக்கம் என்று சொல்லிட்டு எங்களோடு தேகர் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறாங்க. யாழ்ப்பாணத்தை வந்து அவர் சொன்ன விஷயம் பார்த்தா, என்னுடைய டிரைவிங்ல எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது. நான் எப்பவுமே ரொம்ப அவதானமாக டிரைவ் பண்ணுவேன். சோ எனக்கு அதீத நம்பிக்கை அதுல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்.
1: டிரைவ் பண்ணும்போது கவனமா டிரைவ் பண்ணுங்க. உங்க மேல நம்பிக்கை வைக்கிறது முக்கியம் இல்ல, ரோட்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதையும் பார்த்து டிரைவ் பண்ணுங்க. அதுக்கான ஒரு செய்தியும் இருக்கு, பிறகு சொல்றோம்.
0: சரி, அதை நாங்கள் பகிர்ந்து கொள்கிட்டோம். அன்பு வணக்கம் என்று சொல்லுடைய நிகழ்ச்சியோட எங்களை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லி சுவாதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்க வெள்ளவத்திலிருந்து. அவங்க சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நான் அதிகமாக அதீத நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்னுடைய பெற்றோர் மீதுதான். ஆக பெற்றோர் மீது எனக்கு அதீத நம்பிக்கை இருக்கிறது. சோ அவங்களை நான் எப்பவுமே விட்டுக் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு
1: சொல்லிருக்கிறாங்க.
0: பாருங்களே, நல்ல விஷயம் இல்லையா.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, சத்யா சொல்லியிருக்காங்க, வணக்கம் இருவருக்கும் நல்ல கேள்வி. நான் நம்புவதும் நம்பிக்கை வைப்பதும் என்னை மட்டுமே.
0: ஆஹா,
1: நீ முதலில் உன்னை நம்பு, மாறு. எப்படி இருக்கும்போது சந்தோஷமான காலை பொழுதில் உற்சாகமா நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் புவனேஷ் மற்றும் சங்கர் இருவருக்கும் எனது அன்பான காலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி குறிஞ்சாங்கேணியிலிருந்து அசூர்தீன் இணைந்திருக்கிறார்.
0: சரி, சந்தோஷம். இது போல முக்கியமான செய்திகளும் இருக்குது, அதில் நாங்கள் இரண்டு செய்திகளை நாங்கள் பார்த்துட்டு வரலாம் நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா சங்கர், முக்கியமான செய்தி இருக்கிறது பாத்தீங்கன்னா, இலங்கையில் கடந்த மார்ச் மாதம் முதலாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா, மே மாதம் 31 வரையான காலப்பதிவு ஐந்து தடவைகள் எரிபொருள் விலைகள் பாத்தீங்கன்னா விஷயம் தெரிந்த விஷயம் தான். அனைத்து பிரதான எரிபொருள்களின் விலைகளும் நடப்பு ஆண்டில் மிக உயர் மட்டத்தை எட்டி இருக்கிறது விஷயமும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடையின் காரணம் கொடுத்த ஏற்கனவே அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும்

0: ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையான இந்த ராணுவ நடவடிக்கைகள் மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற இந்த போர் நிலைமை காரணமாகவும் அதே போல இந்த ஹார்முஸ் நீரிணை பிரச்சனை காரணமாகவும் இந்த விலை மாற்றம் தளம்பல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கிறது.
1: இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மண்ணெண்ணின் விலையுமே கிட்டத்தட்ட இந்த 4 மாதத்துல 103 ரூபாயில வந்து அதிகரிச்சிருக்கு.
0: ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே போல இப்படியாக விலை அதிகரித்து அதிகரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்போது ஒக்டேன் 92 பெட்ரோல் 48.6% சூப்பர் டீசல் 48% ஒக்டேன் டீசல் 46.9% உயர்வடைந்திருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாகும். இந்த எரிபொருள் விலைகளை பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். இந்த ஒரு விஷயம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சங்கர், இந்த வாகன விபத்துகள் சம்பந்தமாக நாங்கள் பேச போவதாக சொல்லியிருந்தோம் இல்லையா. இது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். நேற்றைய நாள் உங்களுக்கு தெரியும், நேற்றைய முன்தினம் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும், விசாக பூர்ணியை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா ஏராளமான தனசங்கள் வழங்கப்பட்டது இல்லையா.
1: குறிப்பாக சொல்லணும்னா விசாக தினத்தை முன்னிட்டு ஏராளமான தனசல்கள் இலங்கை முழுவதுமே வந்து தானசாலைகள் அமைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தானசாலைகள் வரிசையில் நின்றவர்கள் மீது ஒரு சிற்றுந்து மோதி கிட்டத்தட்ட 6 பேர் உயிரிழந்துள்ளனர்.
0: உண்மையில் ஒரு சோகமான சம்பவமாக பகிரப்பட்டிருக்கிறது. இதே போல காயமடைந்து சிறு குழந்தை உட்பட 7 பேர் ஹோமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவிசாவல்லை பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணத்தை குறித்த வாடகை சிற்றுந்து தான் இந்த மீகோடை சந்திப்பில் உள்ள ஒரு தானசாலையில் வரிசையில் நின்று கொண்டிருந்த மக்கள் கூட்டத்தின் மீது மோதி இருக்கிறது. மோதியின் காரணமாக இந்த விளைவு ஏற்படுகிறது. வரிசையில் இருந்த
1: கிட்டத்தட்ட 15 வயது மற்றும் 32 வயது 56 வயதுடைய 3 பெண்களும் 35 மற்றும் 38 வயதுடைய 3 ஆண்களும் தான் உயிரிழந்திருக்காங்க.
0: சம்பவம் தொடர்பில் 42 வயதான சீற்றுன்றி சாரதி பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு காவல்துறையினால் விசாரிக்கப்பட்டிருக்கிறதா. இந்த விபத்தின் மூலமாக காயமடைந்தவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்றுள்ளதாக சொல்லப்படுகிறது. உயிரிழப்புகள் பதிவாகியது உங்களுக்கு தெரியும். நாங்கள் கடந்த காலங்களில் சொல்லிக் கொண்டிருந்தோம் அந்த தனசல் காரணம். அதே போல விசா காலங்களில் அதிகமான டிராபிக் இருக்கு. வாகனத்தை மிக அவதானமாக செலுத்திவிடும். அது மட்டுமல்லாத நீங்கள் தடுப்பான்களை சரியாக பயன்படுத்த பார்த்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் அதிகமாக சொல்லி வாகனத்தை வெளியில் எடுக்கும் போது நீங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, சிக்னல் லைட் வேலை செய்கிறதா என்று முக்கியமான விடயங்களை
1: பார்த்துக் கொள்ளுங்கள். அதான் சொல்லியிருந்தேன், வாகனம் ஓட்டும் போது உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்களுக்கு முன்னால் இருக்கவங்க மேலையும் கொஞ்சம் கவனமாக
0: இருக்க வேண்டும். மிக அவதானம் சொன்னங்களே.

0: வெகுளித்தனம் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான நீங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க.
1: அதான்
0: எல்லாருக்கும் பிடிக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம்.
1: ஆனால் தேக்க அழகத்தை விட அக அழகு முக்கியம்
0: முக்கியம்
1: அழகாக இருக்க வேண்டும் சொல்லி நீங்க யோசிக்கும் போது உங்கள் தோற்றம் அழகாக இருக்கும். அதே பட்சத்தில் பாத்தீங்கன்னா அகத்தோட்டமும் அழகாக இருக்க வேண்டும்.
0: அதாவது வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் இல்லாம பொலிவான சருமம், இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்?
1: கிளிப் கலோஜ் நேச்சுரல் எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அழகு என்பதையும் தாண்டி உறுதியான உண்மையான அழகு உங்களுக்கு கிடைக்கும்.
0: காகில் ஸ்புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகள்ல வந்து நீங்க எதை பெற்றுக் கொள்ளலாம்.
1: எஸ், நீங்க அங்க காகில்ஸ்க்கு போறதுக்கு நீங்க திரியல் வேணும் இல்லையா? பெட்ரோல் செலவு இல்லாம நீங்க சார்ஜ்
0: தினம் பெட்ரோல் விலைகள், எரிபொருள் விலைகள் ஏறும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் த்ரீ வீலர் எடுக்கிறோம், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சார்ஜுக்கு 180 கிலோமீட்டர்கள் ஓடும் அப்படின்னா எப்படி?
1: வா சூப்பர்ல. அதுவும்
0: வந்து பாத்தீங்கன்னா வீட்டிலேயே நீங்க வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது
1: சூப்பரான விஷயமா இருக்கு. மட்டுமல்லாது இன்னொரு விஷயம் இருக்கு சங்கர், அதாவது இந்த நீங்க எங்காவது உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை உடனே கால் பண்ணி அந்த இடத்துல வந்து செய்து கொடுப்பாரு,
0: செய்து கொடுப்பாங்க. சோ இப்பயே மறக்காம வாங்க பஜாஜ் விகோ எலக்ட்ரிக் த்ரீ வீலர்.
2: திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது
3: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
1: நல்ல பாடல்
0: தானே. இந்த பாடலுக்கும் இன்னைக்கு ஒரு சம்பவமும் சம்பந்தமும் இருக்கு.
1: அதாவது இன்று பிறந்தநாளை கொண்டாடும் நடிகர் மாதவன்
0: தான் எங்களோட ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: நேரம் 9:02.

0: 2.8 வசந்தம் FM வனத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: மேய்கொட பகுதியில் தன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது வாகனம் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 7 பேர் சிகிச்சைக்காக ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் குழந்தை ஒன்றும் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அவிசாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப்ராக வாகனம் ஒன்று மேங்கோட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் 3 ஆண்களும் 3 பெண்களுமே உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கெப்ராக வாகனத்தின் சாரதி தப்பிச் சென்ற நிலையில் கொடகம சந்தியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டதுடன் குறித்த கெப்ராக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப்ராக வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
0: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்
2: இப்பருட தொடக்கத்தில் ஆரம்பமான மோதல்களை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தயாரிக்கப்பட்ட அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சில திருத்தங்களை மேற்கொள்ளுமாறு கோரியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஹோமஸ் நீரிணை மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அகற்றுவது தொடர்பான விடயங்களிலேயே இந்த திருத்தங்கள் கோரப்பட்டுள்ளதாக CBS செய்திச் சேவை தெரிவித்துள்ளது. எனினும் இதுகுறித்து வெள்ளை மாளிகை எவ்வித அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. இதேவேளை ஈரானின் உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் வரை தெஹ்ரான் எந்தவொரு ஒப்பந்தத்துக்கும் உடன்படாது என்று ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் முகமது பாகர் காலிபாப் நேற்று தெரிவித்திருந்தார். எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பாடல்கிறது. சிங்கம் சிங்கம் சிங்கம் சிங்கம் படத்துக்காக, சிங்கம் டூ படத்துக்காக ஒளித்துவகிறது. கேட்டுக்கொண்டிருக்க காலை பொழுது உற்சாகப்படுத்தும் வணக்கம் வசந்த். நாங்கள் கேட்ட கேள்வி ஒரு முறை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம்.
1: அதீத நம்பிக்கை உங்களுக்கு எதில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏராளமான பேர் வந்து பாத்தீங்கன்னா எதில் இருக்கு அப்படிங்கிற பதிவுகளை வந்து பேஸ்புக்கினூடாக தந்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, வணக்கம் புவனே சங்கர், நலமாக இருக்கிறீர்களா? பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பரிசுத்துறையிலிருந்து அருள்மொழி அப்படின்னு சொல்லி, எனக்கு அதீத நம்பிக்கை இறைவன் மேல்தான் அப்படின்னு இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நொடியும் என்னை பாதுகாத்து எனக்கு வேண்டிய எல்லாமே தந்து எனது குடும்பத்தையும் காத்து வருகிறார் இறைவன். என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறார் இறைவன் தான் எனது அதீத நம்பிக்கை. என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, அதே போல அன்பு வணக்கம் சொல்லி கருப்பன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறோம். அந்த காலத்து தனக்கு படித்து கொடுத்த ஆசிரியர்கள் மீது எனக்கு அதீத நம்பிக்கை இருந்தது. எப்பவுமே எங்களுடைய வளர்ச்சிக்காக தான் அவங்க செயற்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தது. அதே போல அன்பு காலை பொழுது வணக்கம் நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்க. கரவனால வந்து சுகந்தி நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கோங்க. வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் நண்பர்களுக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
1: இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நர்மதா இணைஞ்சிருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். காலத்திற்கேற்ப மாறும் மனிதர்களை விட தன்னைத்தானே நம்புவது சிறப்பு, எனவே எனக்கு என் மீதுதான் அதீத நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி, சூப்பர். அதே போல அன்பு கலந்த வணக்கம் எப்படி இருக்கிற நிகழ்ச்சியோட எங்களை விண்ணத்துக் கொள்ளுங்கள். அக்கறை பெற்ற பாப்புலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கா. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லியிருக்கா. அன்பு வணக்கம் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருக்கிறது. கொழும்பு 14 மும்தாஷ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க.
1: இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவனாசி அவங்க வந்து வந்திருக்காங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் தம்பி இருவருக்கும், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பலாங்கொடையிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: சார், ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பார்க்கறது கொள்ளுங்கள். நீங்கள் அதீத நம்பிக்கை வைக்கும் விடயம் எது அதான் கேள்வி.
1: எதில் உங்களுக்கு அதீத நம்பிக்கை அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்க. அழைப்பு ஏற்படுத்தி எங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். வழக்கின தொலைபேசி இலக்கங்கள்
0: 0111-7750-0 அல்லது 0111-7750-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள்.
1: அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னா பேஸ்புக் பக்கம் வாங்க. வணக்கம் வசந்த் போஸ்டுக்கும் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் பதிவிடுங்க.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
2: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
3: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான ஜேவி பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இருந்து.
4: இயற்கையான அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிமை உணருங்கள்.
5: மாங்கல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
6: மற்றும்
0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். This is the hit music station.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நாங்கள் ஏராளமான விஷயங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். சங்கர், ஒரு விஷயம் இருக்கிறது, அதாவது நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுறீங்க, நியாயம் தானே?
1: என்ன அழகா அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, போலீஸ் மாதிரி கிரீம்களுக்கு செலவு பண்ணாதீங்க.
0: போலீஸ் மாதிரியா?
1: நீங்க அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க, கிரீம்களுக்கு செலவு பண்ணாம என்ன பண்ணணும் சொன்னா, என்ன மாதிரி என்ன பண்ணுங்க?
0: உங்களை மாதிரி
1: வலுவான எலும்புகள் மற்றும் வளர்ச்சியான கூதல், அது மட்டும் இல்லாம பொலிவான சர்மம் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா, கிளிப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்துங்க. பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா, இயற்கையாகவே உங்க உடலில் வந்து கலோஜன் உற்பத்தி அதிகரிச்சு உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டு தரும்.
0: சரி, சந்தோஷம் மகிழ்ச்சி ஆக இந்த விஷயத்தை நீங்கள் வரக்காமல் செய்து கொள்ளுங்கள், சரிதானே? அது போல ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும் சொல்லி ஆசைப்படுவீங்க, நியாயமான விஷயம் தான். அந்த முச்சக்கர வண்டி பாத்தீங்கன்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய நிறுவனத்திலிருந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. அதான் 40 வருட காலம் நம்பிக்கை வென்ற ஒரு நிறுவனம் சொன்னால், அது
1: டேவிட் பீரிஸ் மோட்டோ கம்பெனியிடம் இருந்து உங்களுக்காக வருது பஜாஜ் த்ரீ வீலர்கள். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை 236 சிசி ஈசி ரிவர்ஸ் கியர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஈசி மெயின், ஏகப்பட்ட சலுகைகளோட வசதிகளோட உங்களுக்காக வருது பஜாஜ் முச்சக்கர வண்டிகள். சோ இன்னைக்கே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாங்கிருங்க
0: வாங்கிருங்கன்னு நாங்க சொல்றோம். சார், இப்ப பாத்தீங்கன்னா சங்கர், முக்கியமான விஷயங்களுக்கு நாங்கள் கேட்ட தலைப்பின் கீழும் ஏராளமான சொந்தங்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், சீனாவின் ஜுன்னா மாகாணம் ஊசி நகரில் பைஹூ கிராமத்தில் பாத்தீங்கன்னா, சட்டவிரோதமாக இந்த சுரங்க நிலச்சுரங்கள் ஏற்படுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அதிகமாக சீனாவில் அதிகமான இடங்களில் இந்த மூணு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுரங்க தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டவர்கள் நேற்று அதிகாலை இடம்பெற்ற ஒரு சம்பவத்தில் பாத்தீங்கன்னா, 6 தொழிலாளர்கள் நிலக்கரி வெடித்து உயிர்ந்த சம்பவம் பொழுது பதிவாகி இருக்கிறது.
1: கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா, 5 பேருக்கு மேல இறந்திருக்கிறாங்க. இந்த விபத்து குறித்த தகவல் கேட்டப்பட்டதுமே வந்து பாத்தீங்கன்னா, மீட்பு குழு அங்க விரைந்து வந்திருக்காங்க.
0: அப்ப மீட்பு குழு வந்திருக்கிறாங்க, ஆனால் ஒருவர் தான் அதிர்ஷ்டவசமாக தப்பி இருக்கிறார். 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தான் பதிவாகி இருக்கிறது. உண்மையிலேயே இது வந்து சட்டவிரோதமாக செய்யப்பட்ட ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆக சட்டவிரோதமாக செய்யும் போது அந்த இடத்துல இன்னும் பல கேள்விகள் வரும் இல்லையா?
1: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, போனேஷ் கேரளாவில் ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கு. நெடுமங்காடு கேரளா பகுதியில் 1.5 வயது குழந்தை கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்களோட தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது அழுததால் கோபத்தில் தலையில் சுவரை இருக்க தலையை வந்து சுவரில் மோதிருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரேத பரிசோதனைக்காக போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, அந்த குழந்தையின் உடம்பில் இன்னும் ஏராளமான காயங்கள் இருப்பதும் காயங்களின் தழும்புகள் இருப்பதும் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இதனூடாக நீண்ட காலமாக உடல் துன்புறுத்தல் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் போலீசாருக்கு விசாரணை மூலம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
0: இன்னும் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்தியா அருகே அமைந்திருக்கிறதுனால தான் மியான்மர், அந்த நாட்டில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் உள்நாட்டு போர் நீடித்து வருகிறது. அங்கு கிளர்ச்சியாளர்களும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆக இந்த கிளர்ச்சியாளர்கள் அதிகமாக இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த நகரின் காங் ஆட்டி என்ற கிராமம் அமைந்திருக்கிறது. இது சீனா எல்லையில் அமைந்திருக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது சங்கர், சரிதானே? ஆக இப்ப கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாடுகளுக்காக பாத்தீங்கன்னா, நிறைய வெடிப்பொருட்களும் சேமித்து வச்சிருக்காங்க, அந்த சுரங்கத்துல சேமிச்சு வச்சிருக்காங்க, சரிதானே? அந்த சுரங்கத்தில் இருக்கிற சேமிச்சு வச்சிருக்கிற அந்த வெடிப்பொருட்கள் திடீரென்று வெடித்திருக்கிறது, சரியா? இந்த சம்பவம் வெடித்த பிறகு பாத்தீங்கன்னா, அந்த வெடிப்பொருட்கள் வெடித்த பிறகு பாத்தீங்கன்னா, வைக்கப்பட்ட அந்த கட்டிடம் அதன் அருகே இருந்த குடியிருப்புகள் அனைத்தும் இடிந்து விழுந்திருக்கிறது. அதே இந்த வெடி விபத்தில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகிறது. மேலும் 70 பேர் படுகாயமடைந்திருக்கிறாங்க.
1: இது இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, எரிபொருள் விலையில் மாற்றங்கள் ஏற்பட்டதுனால வந்து பாத்தீங்கன்னா, பேருந்து கட்டணங்களை அதிகரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அச்சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன, ஆண்டுதோறும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்படும் வழக்கமான பேருந்து கட்டண திருத்தத்திற்கு முன்பாக இந்த இடைக்கால கட்டண உயர்வு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
0: பார்க்கலாம், இதை பற்றி விஷயங்கள் வரும்போது நாங்கள் சொல்லுகின்றோம்.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

0: சிறப்பென அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

0: கம்பிகளை பயன்படுத்தணும் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மெல்வா கியூஎஸ்டி கம்பிகளை பயன்படுத்தி உங்கள் வீடுகளை கட்டிடங்களை அமைத்தீங்கன்னு சொன்னா எப்போதுமே உறுதியாக இருக்கும், நீங்களே அடிச்சு உடைக்க நினைச்சாலும் கஷ்டமா இருக்கும். சரிதானே, அப்படியான உறுதியான ஒரு கம்பி தான் இந்த மெல்வா கியூஎஸ்டி கம்பிகள். அதே போல அதே உறுதியோடு நீங்கள் எப்போதுமே வாழ்க்கையில் நகர்ந்து செல்ல வேண்டும் சொன்னால் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லையா?
1: அது சரி,
0: அதுக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உறுதியான இலும்புகளை வலுப்படுத்த வேண்டும்.
1: வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கும் போது என்ன பண்ணுங்க, கிளிப் கலோஜன் நச்சுருளை வாங்கி பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், அது மட்டும் பொலிவான சர்வம், இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காகில் ஸ்போர்ட்ஸ் மற்றும் நனி மருந்துகள்ல கிடைக்கும்.
0: கிடைக்கும் சார். இந்த விஷயத்தோடு நாங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டும், அதாவது சுயாதீன ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் என்ற அடிப்படையில் பாதின சங்கர் முக்கியமான பல தொழில் திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுது, அதாவது விபத்துகள் சம்பந்தமாக வீதி விபத்துகள், அதே போல வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பாத்தீங்கன்னா பாடசாலை ரீதியாக அநேகமான இடங்களில் இப்பொழுது டேக் கேர் வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் தான் இந்த வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். ஆக சுயாதீன ஊடக வலையம் போல தெரியும், ஐடிஎன், வசந்தம் டிவி, லக்கண்ட, வசந்தம் எஃப்எம் இணைந்து செய்கின்ற ஒரு வேலை திட்டமாக தான் இந்த வேலை திட்டம் இருக்கிறது. சரி, இப்ப நாங்கள் வரப்போகிறோம் நாங்கள் கேட்ட கேள்வி,
1: உங்களின் அதீத நம்பிக்கை எதில் அப்படின்னு கேட்டிருக்கோம். சோ அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வாசிர் ஃபர்சீன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் பதில் சொல்லியிருக்காரு.
0: என்ன சொல்லியிருக்காரு?
1: அவர் நிறைய சொல்லியிருக்காரு. அந்த நிறைய சொல்லியிருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுருக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கும், இருக்கட்டும், ஆனா கணவன் மனைவி இடையிலையும் ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீண் வாக்குவாதங்கிறது இதெல்லாம் இல்லாம ஒரு அதீத நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை. கணவன் மனைவி ஒரு விஷயத்துல நம்புறாருன்னா மனைவியும் கணவனை அந்த விஷயத்துல நம்பணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு.
0: நல்ல விஷயம். சரி, அதே போல அன்பான வணக்கம் என்ற சொல்லி வெண்பா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கலாம். இப்படி அவங்க இந்தியாவில் இருக்கலாம், இளைஞன் சொந்தமா அவங்க சொன்ன விஷயம் பகவான் மீது சரியான நம்பிக்கை இருக்காங்க. எப்போதுமே பகவான் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு நம்பிக்கை இருக்கான். நிச்சயமாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் அவர் எப்போதுமே கைவிட மாட்டார்.
1: அண்ணா இருவருக்கும் வணக்கம். முதல்ல நம்மள நாம நம்பணும். மேனகி பண்டார எல்லையில இருந்து சொல்லிருக்காங்க.
0: அதுக்கப்புறம்
1: இதுதான் முக்கியமான, இங்கதான் கவனமா கவனிக்கணும்.
0: என்ன விஷயம்?
1: நீங்கள் இருவரும் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி கூறிவிட்டு இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறுவது எப்படி சாத்தியமோ,
0: சரி,
1: அதே போல நாம் நாளை சந்திப்போம் என்று கூறும் அளவிற்கு எம்மில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையே அப்படின்னு அவர் அடைப்பு குறிக்கல ஜோக் சொல்லியிருக்காரு. ஆனால் மறுக்க முடியாத உண்மையினும் சொல்லியிருக்காரு.
0: சரி, நம்பிக்கை நாளை என்பது நம்பிக்கையாக இருக்கிறது, இன்று என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இல்லையா? சரி, இப்படியாக இருக்கும் போது நாங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். அதே போல சாந்தி மதி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவங்க சொல்லியிருந்தாங்க தன்னுடைய உறவுகள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கு, சகோதரத்துவத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, எப்போதுமே எங்களை கை விட்டு பேச மாட்டார்கள், அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அதீத நம்பிக்கை இருக்கிறது, மாற்றுக்கருத்தே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறார்.
1: அதுல மிக முக்கியமான விஷயம் ஒண்ணு கவனிக்கணும் புவனேஷ், அந்த அதீத நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கும் இடையில மாற்றம் இருக்கிற மாதிரி அதீத நம்பிக்கைக்கும் மூட நம்பிக்கைக்கும் இடையிலயும் ஒரு சின்ன வித்தியாசம்.
0: அங்க வேணும் நம்ம தேவையில்லை, ஏன்னா சிலருக்கு மூட நம்பிக்கை, சிலருக்கு நம்பிக்கை,
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அச்சனை.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

0: அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு.
2: வணக்கம் வசந்தம், கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஏராளமான சொந்தங்கள் தன்னுடைய கருத்துக்களை சொல்லியிருந்தது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இல்லையா?
3: ஆமாம், அதாவது ஏன்னா உங்களுக்கு அதீத நம்பிக்கை எதில் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதீத நம்பிக்கை வைக்கிறதை விட சில விஷயங்கள் ஆக்கப்பூர்வமான நம்பிக்கை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காயங்களையோ தோல்விகளையோ பெற்றுத்தராமல் இருக்கும்.
2: நிச்சயமாக வலிகளை தருவது அதீத நம்பிக்கை தான் இல்லையா? ஒரு மீது அதிகமாக நம்பிக்கை வைக்கும் போது அது நம்பிக்கை இழக்கும் போது நீங்கள் அந்த வலிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு
3: தள்ளப்படுவீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ஓரளவு ஆராய்ந்து நம்புங்க.
2: தொடர்ந்து ராகம் சுமடந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் எம்எல் கிருபாகரன்
3: விடைபெறும். நாங்கள்
2: என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன், புவனேஸ்வரராஜ்,
3: நான் உங்கள் அன்பின் சங்கர் புஷ்பராஜ்.
2: நன்றி.

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
2: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
6: நேரம் காலை 10 மணி.

0: 2.8 வசந்தம் FM. வனத்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
3: மேல் சபரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களம் இன்று அதிகாலை விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென்மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தாளத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். முல்லைத்தீவிலிருந்து காங்கசந்தூரை மற்றும் மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளின் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். முல்லைத்தீவிலிருந்து காங்கசந்தூரை மற்றும் மன்னார் ஊடாக சிலாபம் வரையான மற்றும் காலியிலிருந்து ஹமாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். தீவை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அக்கடற்பரப்புகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். அவ்வேளைகளில் அக்கடற்பரப்புகள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பாக காணப்படலாம் என வளிமண்டலவிய திணைக்களம் மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்
3: லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் ராணுவ நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தியுள்ள இஸ்ரேல் தெற்கு லெபனானில் அமைந்துள்ள முக்கிய மூலோபாய பகுதியான கோட்டையை கைப்பற்றியுள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த கோட்டையை கைப்பற்றியுள்ளமை ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான நடவடிக்கையில் தீர்க்கமான மாற்றம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு தெரிவித்துள்ளார். லெட்டானி ஆற்றை அடிப்படையாக கொண்டிருந்த முன்னைய எல்லைக்கோட்டை கடந்தும் இஸ்ரேல் தரைப்படைகள் தற்போது லெபனான் பகுதிக்குள் மேலும் ஆழமாக முன்னேறி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை தெற்கு லெபனானில் உள்ள மக்கள் வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளின் எல்லையையும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள லெபனான் பிரதமர் பொதுமக்களை பாதிக்கும் வகையில் இஸ்ரேல் கூட்டு தண்டனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எமது அடுத்த மனத்தியாளர் செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையில் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள முடியும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி சோமா இருக்கிறீங்களா சகுந்தலா தேவி?
1: தீர்மானிக்கிறீங்க.
0: இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: தங்கச்சி குடும்பம், தம்பி குடும்பம், அன்பு தம்பி உங்களுக்காகவும் நேற்றே
0: கடைசி நேரத்திலேயே சந்தோஷமா இருக்கட்டும். நன்றி நிகழ்ச்சியில இருந்தவங்க.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளின் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருமானா, நான் இர்ஷாட் இணைந்திருக்கின்றேன், இணைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க. காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களோடு நானும் லிந்துலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை சேலம் சிவா வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், மங்கையக்கரசி இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வம் வந்திருக்கின்றார், தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பன் பேர்னட்ஸா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நாங்களும் நம்பிக்கை கிராமத்திலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஹரல் சந்திரா குறிப்பிடுகின்றார், அண்ணா வணக்கம், நான் ஆரையம்பதியிலிருந்து இதயரத்தனம் இணைந்திருக்கிறேன், இன்னைய நிகழ்ச்சி நினைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஹட்ட நந்தோணிமலையிலிருந்து நவீன் வந்திருக்கின்றார், ஹெரோலினா ஆகாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்கிறாங்க, தொண்டைமானார் செல்வ சின்னதி சுதன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காளிமுத்து கொட்டக்கலையிலிருந்து வந்திருக்கின்றார். அதே போன்று யாழ்ப்பாணம் சின்ன கடையிலிருந்து ரூபன் நிகழ்ச்சியோடு நின்றிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ஜோதி வந்திருக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சி நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபான்னா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை செல்வத்துறை நந்தகுமார் வந்திருக்கிறாங்க, வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பாடல்கள் அத்தனையும் சூப்பர்ப், தொடர்ந்தும் வசந்தத்தோடு தான் நானும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளே என்றும் அன்புடன் பாட்டு தலைவா கிருபா அண்ணாக்கு இனிய வணக்கம், ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியோடு தான் பண்டாரவளையிலிருந்து மேனகை இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். குசல ராஜா வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நானும் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியோடு தான். தாசன் வந்திருக்கின்றார், தாசன் பிரியா இணைந்திருக்கிறாங்க ஊரிலிருந்து. அதே போன்று நசூர் இருந்திருக்கின்றார், கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை சிவா நோவூடிலிருந்து வந்திருக்கின்றார், குறிஞ்சங்கனி அசுருதீன் நடந்திருக்கிற இதேவேளை மாவனிலிருந்து நிசா வந்திருக்கின்றார், அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதாஸ்ரீ குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 10:32 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம் கிருபானா, பாராஸ்டர் சிவகுமார்.
0: எப்படி சுகமா இருக்கீங்களா சிவகுமார்?
1: நானும்
0: நல்லா இருக்கிறேன். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க நிகழ்ச்சிக்கு. சரி, அதே வேகத்துல உங்கள் குரலில் ஒரு பாடல்.
2: வா வா வசந்த.

0: என்னோடு ஆனந்தம் பாடே. பாவம் வசந்தமே சுகம் தரும், சுகந்தமே
1: வசந்தம் எப்பொழுதுமே சுகம் தரும். என்னையா?
2: ஓ அதான் பாடலே பாடுறேன்.
1: அதுதான் ராகம் சுகமானது.
2: சரி
1: சொல்லுங்க, நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
2: பாடல் கேட்கறது அபிஜானு, பிரேம்குமார், சிறிசான், மதுசான், பாரதன், ஞானசேகர், வெள்ளையம், சவுந்தரராஜம், கிரிப்பூர், அசோக்குமாருக்காகவும், கிரிப்பூர் டீனிசனும், கண்ணத்தர வசந்த செல்வம், கீழ்பாக் பவாசுக்காகவும், சுதாசனும், கண்ணத்தோட விக்ரமேஸ்வர சுவாமி, சப்குமார் ராஜேந்திரன், அனைத்து நேர்க்கும் கேட்கவானா?
1: நன்றி, நிகழ்ச்சி நடந்த வைக்க
2: நன்றி. நன்றி.

0: மேலான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 10:43. இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: கல்முனை நம்பிக்கை கிராமம், ஹரல் சந்திரா.
0: எப்படி சோமா இருக்கிறீங்களா ஹரல் சந்திரா?
1: சோமா இருக்கிறோம், சோமா இருக்கிறோம்.
0: சரி சொல்லுங்க, நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு, இப்ப வெயிலில் இருக்கிறீங்களா இல்லாட்டி வீட்லயா?

0: கல்மனை சசிவாம்பரத்தில் இருக்கின்ற எங்கள் ஈகிள் செவன் இயக்குனர் லயனல் கிரகரி அவர்களையும் முடித்துக் கொண்டு எங்கள் காரியாலயத்தில் வேலை செய்கின்ற கருதியை சேர்ந்த ஜெய் சங்கர் மற்றும் தவளக்கடையைச் சேர்ந்த அமல்ராஜ், மருதவனை பிரதான விதி புட்டுக்கடை புகாரி, பாண்டியப்பு கமலன் தவராஜா, முகமது ரபிக் சார், தேவமணி டீச்சர் அனைவரையும் இணைத்துக் கொண்டு
1: நன்றி. நிகழ்ச்சி நடந்தமைக்க
0: நன்றி.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளலாம். மும்தாஜ் பேகம் வந்துக்கிறாங்க, கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றனர். இந்த நிலையிலிருந்து அரசு இணைந்திருக்கிற இதேவேளை, அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லது ஒரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சிங்க ராஜா இணைந்திருக்கின்றார். ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ஜெயந்தி மாலா எழுந்திருக்கின்றேன் பலாங்குடையிலிருந்து. கிருபானா என்னை நிகழ்ச்சி நினைத்த நிலத்தர் பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மீறி வந்திருக்கிறாங்க, டேகமாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்திருக்கிறேன் அண்ணா, ரொம்ப சூப்பரான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறது. இவளை அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி மனோகரன் வந்திருக்கின்றார். முகமது அன்வர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நீலமுகம் தேவி வந்துக்கிறாங்க, மாத்தளை வாரிய புலவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் அளவட்டியிலிருந்து ஷர்மிளா வந்துக்கிறாங்க. அதே போன்று என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்தொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வட்டவளையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா இணைந்துக்கிறாங்க. ஹேட்டன் கிளவட்டன் பிரிவிலிருந்து பரமானந்தன் வசீகரன் இணைந்துக்கிறது. இவளை ஆறுமுகம் ரமேஷ் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெமோதரையிலிருந்து ரூபா வந்துக்கிறாங்க. ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபா. கணவர் ராஜன், பிள்ளைகள் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அச்சிவேலி யாழ்ப்பாணத்திலிருந்து ராஜன் உமா அணிந்திருக்கிறாங்க. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நசார் இணைந்திருக்கின்றேன் வேறுவலையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்ற. நல்லா இருக்கிற நசார் தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க. கிறிஸ்டீனா இணைந்திருக்கிறாங்க. அதே போன்று கிஷான் நினைந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நினைத்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி அசோக் வந்திருக்கின்றார். நிரோன் சபீன் மற்றும் ரிஷிகேஷ் ஆகியோரை இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ராகம் சுகமானது நிகழ்ச்சியோடு தான் நானும் ஐயா சங்கானையிலிருந்து கனகரத்தினம் இணைந்திருக்கிறேன் கிருபா தம்பி, என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க கனகரத்தினம் ஐயா. அதே போன்று நவீன் வந்திருக்கின்றார், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது. இவளே நிமல் குமார் இணைந்திருக்கின்றார், ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல ஸ்டீஃபன் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் ஜூட் இணைந்திருக்கின்றேன் கல்முனையிலிருந்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அருமையான பாடல்களோடு இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் பூனாகலையில் இருந்து ஏசுதாஸ் இருந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். அத்தனை உறவு இழுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வடமராட்சி கடற்பரப்பிலிருந்து காணாமல் போன கடற்தொழிலாளர் நால்வர் தொடர்பில் விசேட அனுமதியுடன் இந்திய எல்லை வரை தேடுதல் நடத்தியும் எவ்வித சாதகமான முடிவுகளும் கிடைக்கவில்லை என்று யாழ் மாவட்ட கடற்தொழில் நீரியல் வள திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலன் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், காணாமல் போன கடற்தொழிலாளர் தொடர்பாக துறைசார் அமைச்சர் கடற்படையினருக்கு உரிய தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு ஆலோசனை வழங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் தேடுதல் பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன. தற்போது கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் பாதுகாப்பான முறையில் உரிய அறிவுறுத்தல்களுக்கு இணங்க பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. காணாமல் போன கடற்தொழிலாளர் இந்திய எல்லைப்பகுதிக்குள் திசை மாறி சென்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் விசேட அனுமதி பெறப்பட்டு கடற்தொழிலாளர் படகுகள் மூலம் அப்பகுதிகளில் தேடுதல் நடத்தப்பட்டு அவை கரை திரும்பியுள்ளன. எனினும் இந்திய எல்லை கடற்பரப்பில் சந்தேகத்துக்கிடமான படகுகள் எதுவும் தென்படவில்லை. இருந்தபோதிலும் காணாமல் போன கடற்தொழிலாளர்களை கண்டறிவதற்காக அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் தாம் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வருகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்தார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஐரோப்பாவின் சாம்பியன்ஸ் லீக் இறுதிப் போட்டியில் பிரான்சின் FSG அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் நடந்த வெற்றி கொண்டாட்டங்கள் பல இடங்களில் வன்முறையாக மாறியுள்ளன. இறுதிப் போட்டியில் பிரித்தானியாவின் எர்சனல் FC அணியும் பிரான்சின் பெரிஸ் செயின்ட் ஜேர்மன் அணியும் மோதின. பெனால்டி முறையில் FSG அணி 4-3 என்ற கோல் கணக்கில் எர்சனலை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்த வெற்றியைத் தொடர்ந்து பிரான்ஸ் முழுவதும் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். எனினும் சில பகுதிகளில் கொண்டாட்டங்கள் கட்டுப்பாட்டை மீறி வன்முறையாக மாறியதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெரிஸ் நகரின் சுற்றுவட்டாரங்களில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் திரண்ட நிலையில் போலீசாருக்கும் ரசிகர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்தன. பல இடங்களில் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டதுடன் கடைகள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் மொத்தம் 219 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களில் 8 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களில் 57 போலீஸ் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். மேலும் வன்முறை தொடர்பில் நாடு முழுவதும் 780 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 450 மேற்பட்டோர் தொடர்பில் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். எமது அடுத்த மடைத்தள செய்தினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: மழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு. கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள். 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை.

0: நேரம் 10:11 இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: ஜானகிராம்.
0: எப்படி இருக்கிறீங்க? பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரம் உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது?
1: எனக்கு எல்லாமே பழைய ஞாபகம் தான் வந்து.
0: அப்படியா? நிறைய ஞாபகங்களை வச்சிருக்கீங்க என்ன?
1: ஆ, பழைய ஞாபகங்களை அவ்வளவு வச்சிருக்கேன்.
0: அப்படியே. சரி சொல்லுங்க, ஜானகி யார் யாரோட இணைந்து பாடல் நீங்க கேக்குறதா இருக்கீங்க?
1: என்னது மகன் விஜயரூபன் உஜயமனுக்கும், மருமக சுபாவுக்கும், தியாவுக்கும், மற்றும் அனைவருக்காகவும், பசங்க கேட்கும் அனைவருக்காகவும் நல்ல ஒரு பாட்டு தாங்க.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்கு.
1: நன்றி, நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது. நேரம் 11:21 இப்போ யார்? வணக்கம். சியாம், எப்படி சுகமா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். இப்ப வேலையில இருந்து தான் பேசிட்டு இருக்கிறீங்க? சரி சரி. அப்ப இப்ப ரொம்ப அப்ப அதை கேட்டுக்கொண்டு அப்படியே இருக்கிறீங்க. சரி சொல்லுங்க சியாம், இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சி யார் யாரோட இணைந்து
1: நிகழ்ச்சியோட? இப்ப மயிலன் தம்பி இருக்காரு, எங்களை சிறுதாமி கேட்டுக் கொண்டிருக்கிறார். மற்ற லோகத்தில் இருந்து பழைய டிஎஸ்வரர் கேட்டுக் கொண்டிருக்காங்க. சிறுவான், எனக்கு ஒரு விருப்பத்து கூட பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: அண்ணா நகர் முதல் தெரு, மெதுவா மெதுவா, ஒரு காதல் பாட்டு.
0: நீங்க ஒரு வித்தியாசமான பாடல்களோட வருவீங்க என்ன?
1: நீங்கள் அதை சொன்னா எனக்கு தருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதான் தெரிவிச்சிரு.
0: அந்த வகையில வந்து எப்படியாவது தந்திருவன் எப்படியாவது கேட்டு ஓடி வாரது. சரி சரி, உங்களுக்காக அந்த பாடலை தர்றதுக்கு முயற்சி செய்யறன். நிகழ்ச்சிக்கு வந்தவைக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி நன்றி.

சுபாகம் சுகமானதை கேட்டால் இதமானது இந்த நேரம் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். வசந்தம் வானொலியின் அபிமான நேயர், இதமான பாடல் தெரிவுகள் வாழ்த்துக்கள் கிருபா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் வடிவேல். தொடர்ந்தும் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க வடிவேல். அதேபோன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கொழும்பு 5 ஸ்டீஃபன் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து ஸ்டீஃபன் வந்திருக்கின்றார். சத்தார் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நட்புட்டி முனை ஏபிசி வீதி எம்டிஏ சத்தார் இணைந்திருக்கின்றார். ஓவியநிலை அதிபர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு சுந்தர் வந்திருக்கின்றார், தங்க சுந்தரம் இணைந்திருக்கின்றார். ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை ஹட்டன்ல இருந்து வந்திருக்கின்றார் மலர் இணைந்திருக்கிறாங்க. இன்னைய நிகழ்ச்சியோடு இணைத்து நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இங்கிரிய ரவி இணைந்திருக்கின்றார். கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புத்தளம் வடிவேல் பிள்ளை இணைந்திருக்கிறாங்க. யமுனா ஆனந்தி, ஆனந்தகுமார், சுந்தரலட்சுமி ஆகியோர் இணைத்து நடந்த பாடல் வேண்டும். நான் மட்டக்கிளப்பு இருதயபுரத்திலிருந்து அனிதா ஆனந்தகுமார் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அதேபோன்று சுரேஷ்குமார் வந்திருக்கின்றார் புஸ்தலாவையிலிருந்து. அக்கறை பெற்ற பப்ரேல நிசார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை வாழ்ச்சினையிலிருந்து அஜய் அகிலன் எழுந்திருக்கிறாங்க. அதேபோன்று புஷ்பராஜ் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ஹிந்துஜா எழுந்திருக்கின்றேன். ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார் ஹிந்து. அதேபோன்று ஒஸ்போன் விஜயகுமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நினைத்த பாடல்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவி யோகேஸ்வரன் எழுந்திருக்கிறாங்க. அதே போன்று துவா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நடந்த பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மணி வந்துக்கிறாங்க. அழுத் மாவத்தை வால்ஸ்லேயிலிருந்து மணி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும், அம்மா லக்ஷ்மி, ஐயா லக்ஷ்மணன் மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம். இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியின் இறுதி நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார், முதல் முதல்

0: அப்படியா? சரி, வசந்தம் வானொலி இன்முகத்தோடு வரவேற்கிறது. சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருப்பீங்க?
1: ஓ, நிகழ்ச்சி நல்லா இருக்கு சார். ராகம் சுகத்தருது,
0: அப்படியா? சரி, அப்ப எந்த நாளும் அழைப்பை ஏற்படுத்துவீங்க, ஆனா அழைப்பு கிடைக்காது சில வேளைகள்ல. சரி, இன்னைக்குதான் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள்.
1: அது சரியோ?
0: சரி, சொல்லுங்க, வேலை செய்யறீங்களா?
1: இல்ல சார், நான் வந்து கொஞ்சம் முதல் பழகிறேன்.
0: சரி, அப்ப நீங்க யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: கொழும்பு 16 மற்றும் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: நன்றி நிகழ்ச்சியில் நடந்தமைக்க. இந்த நேரம் வசந்தத்தின் ஃபேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம் கெர்பா, அப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான் ரொம்ப சந்தோஷமாக. கொழும்பு ஓல்கோட் மாவட்டத்தை மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து ஸ்ரீ ஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். என்னை நிகழ்ச்சியில் அனைத்து நல்லது ஒரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை கண்மணி வந்துக்கிறாங்க, செல்வா கண்மணி விடிவி கோட்டிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை யாழ்ப்பாணம் நீலாம்பரி ஹோட்டலில் ரொம்ப சத்தமாக வசந்தம் ஒலித்து கொண்டிருக்கிறது. எங்களையும் நிகழ்ச்சியில் நினைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பேரை மறந்துட்டீங்களே. சரி, இருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். அதே போன்று கொட்டாஞ்சேனையிலிருந்து திருமதி வரலட்சுமி வந்துக்கிறாங்க. பாட்டு தலைவா, பாடல்கள் அத்தனையும் சூப்பர், சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊர் போல வருமா வருமா அப்படின்னு சொல்லி அவங்களே கேள்வியோடு வந்திருக்கிறாங்க. அதே போன்று அண்ணா வணக்கம், நான் ராஜ்குமார் இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து எழுதுகிற பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இனிமையான பாடல்களோடு வராங்குடையிலிருந்து வேணி வந்துக்கிறாங்க, என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: ராகங்கள் பதினாறும் உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.
1: ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலைஞர் செயல் சிவானி அவரோடு இணைந்து அபுல் ஹாசம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பேன் எம் எல் கிருபா. வணக்கம் நேர்களே.

0: பாட்டு
1: கல்யாண சுவாமிகள் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த பௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். கல்யாண சுவாமிகள் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் இந்த கௌரவ பிரமாணம் அதுவே எனக்கு போதும்.
2: கல்யாண சாப்பாடு எங்க போயிட்டு சாப்பிட்டீங்க?
1: இல்ல அவர் அபிவாசன்
0: தன்சலுக்கு போவேலையா? கட்டுமே நான் கூட தலைவரா இருந்தா சொல்லி வேலை இல்ல. அப்புறம் ஸ்ரீதேவி சொல்லுங்கம்மா, தாராளம் ஈரோகோளை பாட்டு கேட்க.
1: பெரிய நீலாவணையை சேர்ந்த ரெட் கிராஸ் தொடர் மாடியில் இருக்கின்ற கந்தசாமி குடும்பத்தினர், கிருஷ்ண குடும்பத்தினர் மற்றும் பாண்டியத்தூர் சவுன் சவராஜா, சாய்ந்தவர்கள் வெண்ணிலா ரம்சியா மற்றும் பாண்டியத்தை சேர்ந்த இந்து ராஜேந்திரம்,
2: உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக நான் அடுத்த பாடல் பிளே பண்ணுங்க.

0: ஒரு பாடல் இல்லையா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்.
1: ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி பாட்டு நல்லா பிடிக்கும். ரெண்டக்கா ரெண்டக்கா
0: கொஞ்சம் அந்த ஃபாஸ்ட் பீட்ல இருந்துச்சு, அதுவும் இல்லாம அந்த பாடலோட மியூசிக் நல்லா இருந்தது, அது நல்லா பிடிக்கும்.
1: மியூசிக்கும் ஃபாஸ்ட்டும் தான் நல்லா இருந்துச்சு.
0: நான் என்ன சொல்றதே,
1: டார் வந்தீங்கன்னு பாருங்க ஸ்ரீதேவி.
0: ஐடவே இப்ப நம்மள பேசுறதுக்காக வணக்கம்.
2: வணக்கம்.
0: தொப்பூர் கொச்சு கடை ஈடனையா? சந்தோஷமா இருக்கும்.
1: எப்படி கமே?
2: அருமையா இருக்கு, நல்லா கேட்டு கொண்டு இருக்கிறோம்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: சரி இடனே செல்லுங்க. அப்புறம் எப்படி போகுது வாழ்க்கை, பொழுது போக்கு எல்லாம்?
2: வாழ்க்கையெல்லாம் இந்த மலையோட போகுது. மப்பும் மந்தாரமும் மலையும் காத்தும் வெயிலும் எல்லாம் இருக்குது.
1: ஆற வெயில் இந்த மப்பும் மந்தாரத்தை எடுக்கப்படா வீட்டு வாசலுக்கு. சரி என்ன
0: லிரிக்ஸ் எல்லாம் பிள்ளை பிள்ளையா பாடுறது
1: படிச்சிட்டாரு. என்ன எங்களுக்கு என்ன விளங்குச்சு எங்களுக்கு? சரி நன்றி
0: நன்றி அபுல். அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? தேவாவோட பாடல்கள் உங்களுக்கு பிடிக்குமா?
1: செல்லி வடாக்கல காணா தான்.
0: தேனிசை தென்றல் தேவாவோட பாடல்கள் பிடிக்காதவங்க யாரு?
1: கல்யாண
0: அவருக்கு ஒரு பாடல் கொடுத்துருவோமா? உயிரிலே கலந்தது திரைப்படத்துக்காக வருகிறது
3: பாடல். அஞ்சலி தேவியா பிளாக் அண்ட் ஒயிட் மிடில் சரோஜா தேவியடா கேவா கலரு அட் பிரசன்ட்லே நம்ப சிம்ரானுடா
4: ஈஸ்ட்மன் கலர்ரா
3: சிம்ரான நினைச்சு நம்ப பையன்

0: விஜய் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் பாடல் ஒளி தோய்கிறது அவள். இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி அப்போ இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் இல்லையா, காதல் அவங்க எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலா
1: இருந்திருக்கும். எனக்கு தெரியாது, இப்ப எனக்கு இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன்.
0: அதுதான் சொல்றேன், நான் அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்றது அப்போ இருக்க காலம்
1: அப்படி சொன்னீங்க.
0: அடிதான் வாங்கிட்டு வருவேன் அப்பா கிட்ட. அப்புறம் உதயம்
1: தியேட்டர்
0: இணைந்திருக்கின்றோம். நேரம் நண்பகல் 12 மணி கடந்த 31 நிமிடமாக இந்த விளையாளிப்பில் சொந்தம். வணக்கம்.
2: பாட்டு
1: சொல்லுங்க தம்பி, டாரு எங்க பிறந்த? ஆஸ்பத்திரியா ஊட்லயா?
2: யாழ்ப்பாணம் பாசையோடு ஜிந்துஜன் பதியோட மகள் லட்சுமி வந்து இன்னைக்கு 3வது பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவரை வாழ்த்துறோம். பாட்டி வந்து ரெஜினா, சுத்தி வந்து சுதி, மற்றும் அனைத்து உள்ளவங்களுக்காக வேண்டியும் பாடல் கேட்கறதுக்காக இங்க உஸ்மான் இருக்காரு, பக்கத்து வாட்டில சரத் இருக்காரு, லுக்மா சாஸ்திரி இருக்காங்க, நமனுக்குல கரேஜில இருக்காங்க, தங்கச்சி மச்சான் இருக்காங்க, ஜோஜ் கரேஜில, மற்றும் இங்க சலூன்ல ராஜ் இருக்காரு, சிவா டெய்லர்ஸ்ல சிவா இருக்காரு, ஜிசான் ரஷான், மற்றும் சரவண பவன், மீன் கடையில ராதா இருக்காரு.
0: பெற்றோர்கள்
1: தினத்தை வந்து பேரை பேசாவா?
0: என்ன
1: உமா பாப்பாக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க நீங்க?
0: உலகளாவிய ரீதியில பெற்றோர்கள் இந்த கொண்டாடுறாங்க. சந்தோஷமான பெற்றோர் தின வாழ்த்துக்கள் நாங்க பகிர்ந்து கொள்வோம்.
1: நோய் இல்லாம சீக்கிரமா ஒரு 100 வருஷம் வாழ வேணும்னு நாங்க வாழ்த்துக்கின்றோம். வாழ்க வளமுட பெற்றோர்களே.
0: நண்பர்கள் 12 மணி 33 நிமிடம் ஆயிக்கொண்டு ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு முடியும். நீங்கள் சொல்ல வரலாம்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலை வலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: இசை உலகின் நட்சத்திர நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புள்ளது.

திரைப்படத்துக்காக எது பாடல்?

0: உலகின் நட்சத்திர நட்சத்திர வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே அனுசரணை வழங்குவது.
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம். சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு உள்ளது.
2: மாவனல்ல பக்கம் எல்லாம் எப்படி இருக்கு?
3: மாவனல்ல பக்கம் கடும் வெயில் சார்.
2: வெயில் இங்க மழை
3: பரவாயில்ல, இங்க மழை வரும்.
2: மாறி மாறி வரதான் என்ன நிஷா?
3: ஆமா சார்.
2: மாவனல்ல இந்த பாலத்துக்கிட்ட வந்து நிஷாட வீடு எங்கன்னு கேட்டா காட்டுவாங்களா?
3: கட்டாயம் சார். நீங்க பாத்தீங்க பாத்து போடுறாங்க சின்ன
4: என்ன
5: சமையல்?
2: பிளாக்கா பால்ல ஊத்தி வாழைப்பூ அதுல போட்டு
3: என்ன?
2: வாழைப்பூ பச்சை சாப்பிடல?
5: நீங்க சாப்பிடுவீங்களா? சொல்லுங்க நிஷா, யார் யாருக்காக பாடல் கேட்க
3: போறீங்க? அம்மையான சேர்த்தி கம்பா தசிமா குடும்பத்துக்கும், அப்துல் மஜீத் குடும்பத்துக்கும், அருள்மொழிக்கும், மற்றும் நண்பர் அனைவருக்கும் குடும்ப பாட்டோன்று சந்தோஷம். என்ன சொல்றது தெரியல மேடம்.
5: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
3: நன்றி, நன்றி சார்.
5: அப்போ இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்க அப்படி ஞாபகப்படுத்தும் இல்லையா? சந்தோஷமான வணக்கங்களோடு கொழும்பு 15 ரமேஷ்கான் ஜெய்சீலன் வந்திருக்கிறாரு. ஸ்டீவன் ஸ்டேலசன் நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. அதே போல பணிபுரம் மணிகண்டன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிநேர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சென்னையில இருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருப்பதாக நாகராஜன் வந்திருக்கிறாரு. அதே போல கேரளினா அறி வந்திருக்கிறாங்க.
2: அதே மாதிரி பிரைவேட் லிமிடெட்ல இருந்து எங்க கூட்டாளி சுரேஞ்சி, எங்க கண்மணி ரமேஷ், ரகுக்காக ஒரு ஆட்சிக்கான பாட்டு ஒன்று தாங்க ஸ்ரீதேவி அப்படி சொல்லியிருக்காங்க.
5: அன்பான மதிநேர் வணக்கம். அபுல் அண்ணா மற்றும் சிவானி அக்கா மதிநேர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றேன். கித்தல்குளையிலிருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சியோடு இருப்பதாக சீமோன் வந்திருக்கிறாங்க. சீமோன் பேர் பாருங்க, ஆமா சீமானோட தம்பி நினைக்கிறேன். சரி ஓகே. டில்ஷான் மகேந்திரன் மற்றும் டிலான் ஆகியோர் இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பூபாலத்தினம் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிநேர் வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல மெய்ப்பிடி கந்தில இருந்து பிரசாந்த் வந்திருக்கிறாரு. சொல்லுங்க குசால் ராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போல கென்யா மஃபுட் நகர்ல இருந்து நசூரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து
2: கொள்ளலாம். என்ன பேஸ்புக் பக்கம் போனீங்கன்னு பசிந்தான போட்டோ ஒண்டியும் அந்த போட்டோ அவ்வளவு பசங்க நம்பவான அதுக்கு கீழே போயிட்டு அப்படிலாம் சொன்னானா எங்களுக்கு ஒரு ஆட்சிக்கான பாட்டு தாங்கன்னு சொன்னீங்கன்னு மல்ல மலண்டு பேரும் வரும் பாட்டும் வரும்.
5: இணைந்துக்கலாம். இது மாதிரி நேரக்கூத்துகளும் வருகிறது பாடல்.

Zoutem FM. Radio Gazette, Michel Rousseau.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாணித்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் இலங்கை தூதுக்குழுவினருக்கிடையிலான சந்திப்பொன்று நேற்று மதியம் மெல்பர்னில் நடைபெற்றது. மதிய உணவு விருந்துடன் கூடிய சந்திப்பில் கலந்து கொண்டு இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேர தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இச்சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாராளுமன்ற ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையிலான பங்களிப்பை வலுப்படுத்துதல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் ஆஸ்திரேலியாவில் வாழும் இலங்கை புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஆதரவளித்தல் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார் உறவுகளை விரிவுபடுத்துதல் ஆகிய விடயங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது.
0: வெளிநாட்டு செய்திகள்
2: எபோலா வைரஸ் தொற்று இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இருவர் பிரேசிலின் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். ஷாவோ போலோ மற்றும் ரியோ டி ஜெனிரோ நகரங்களைச் சேர்ந்த இருவர் தனிமைப்படுத்தல் செயல்முறையின் கீழ் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காய்ச்சல் உள்ளிட்ட இலேசான அறிகுறிகளை காட்டியதைத் தொடர்ந்து உகண்டாவிலிருந்து வந்த பெல்ஜியம் மற்றும் கொங்கோ நாட்டவர் ஒருவர் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். இவர்கள் எபோலா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பதை உறுதி செய்வதற்கான பரிசோதனை முடிவுகள் அடுத்த வாரம் கிடைக்கும் என்று பிரேசில் சுகாதார அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
3: வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீர்திருப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்புகள் கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112 864 0012
4: நிமிர்ந்த நடை

0: விஜய் பாலாஜியின் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் மற்றும் நம்ம சாய் அபயங்கரோட இசையில் வெளிவந்த கருப்பு திரைப்படத்துக்கான ஒரு சூப்பரான பாடலோடு அப்படி நாங்கள் இரண்டாவது மணி தேர்தலையும் வந்துட்டு 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். மதி நேர குதுகம் நிகழ்ச்சியோடு நேரம் ஒரு மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். எங்கிருந்தாலும் இந்த பக்கமாக வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0-1-2-7-5-0-0-1 போல
1: காத்திருக்கின்றோம்.
0: சோமசரி
2: பாபு அவர்களும் மற்றும் ஆட்டோ விஸ்வநாதன் குடும்பத்திலும் அவர்களும் டாக்டர் ரமேஷ் டாக்டர் அவர்களும் மற்ற சுசிலசன் அவர்களும் சௌபி அவர்களும் நீ பாமிச்சு அங்குள்ள ஊதியர்களும் அனைவரும் பாடல்
0: கேட்கிறாங்க.
3: பேசிக்கொள்ள நாங்க பேசப்பட சரியில்லை. நீங்க அவரோட ரொம்ப பேசிக்கணும்.
0: பெரியவங்க கிட்ட பேசும்போது சைலண்டா
3: இருக்கணும். மறுவாதி கொடுக்குவோம்.
0: அப்படியா?
3: ஆமா.
0: சரி, ஓகே. இது மாதிரி நேர குதுகலம் வருகிறது பாடல்.

0: பிராண்டட் இன்ஜினியர் தர.
1: ஏன் முதலாளி அப்படி சொல்றீங்க?
0: என்ன நீங்க கட்டிடுக்கு வச்சா இருக்கலாம், ஷர்ட்டா இருக்கலாம், ஷூவா இருக்கலாம், அது இது எல்லாமே பிராண்டட் சாமான் தானே. சொல்லுங்க தர, என்ன வேணும்?
1: புது ப்ரொஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஐ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
0: என்ன பிராண்ட்?
1: நல்ல பிராண்ட் ஒன்று.
0: ஐயோ தர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே.
1: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல். ஜிஐ பாக்ஸ் பார் செவிகளுக்கு விருந்தாய், செவிகளுக்கு விருந்தாய். மதிய நேர குதூகலம்.
2: மதிய நேரம் சின்னாக்கி அது மாதிரி என்னவோ அப்செட் வழி இருந்தா, பிரச்சனை வழி இருந்தா, ஆசிக்கா பேசிட்டு சொன்னா இந்த பக்கம் வாங்க. பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில இருந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்றுக்கு அப்படி மில்லன்னு சின்ன பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு ஏழில இருந்து ஒன்று ஒன்று ஒன்றுக்கு. என்ன சிவானி?
3: ஆமா, அவர் அதாவது ஏதோ தெரியல, உங்களை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம்.
2: உங்களுக்கு என்ன நேரம் சந்தோஷம் சந்தோஷம் சொல்லி சும்மா இங்க போய் இல்லாம.
3: இல்ல, ஒரு சிலரோட முகத்தை பார்க்கும் போது அது வெறுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஒரு சிலரை பார்க்கும் போது இவங்களை மீண்டும் பாத்திர மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் வரும். ஒரு சிலர் பார்க்கும் போது அடடா, இப்படி ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா இவ்வளவு அழகா இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். இப்படிப்பட்ட மனித நியமிக்க மனிதரா அப்படின்னு தோணும். உங்களை பார்க்கும் போது எனக்கு வந்து எப்பவும் சந்தோஷமா இருக்கிறீங்களே, நம்மளும் இப்படி வந்த
2: கூடதான் கடன் சந்தோஷம் தான்.
3: வணக்கம்
4: வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: யட்டியான்தோட்டு கங்கா டெய்லர்ஸ்ல காளிமுத்து அவர்கள் காய்க்கிறேன்.
2: காளிமுத்து அக்காக்கு வணக்கம் சொல்லுங்க. நானா மறந்துக்கிறீனா காளிமுத்து? பேசி வீல காளிமுத்து, என்ன டெய்லர் ஷாப் வச்சிருக்கீங்க? வெரி குட், வெரி குட். நீங்க என்ன இந்த லேடிஸ் ஜென்ஸ் ரெண்டு பேரும் உடுப்பு தைக்கிறியா?
4: ஒருத்தர் நண்பர்கள்
2: தெரிஞ்சும் பாருங்க.
3: ஒரு விஷயம் என்னன்னா, நாடுதாவிய ரீதியில பாத்தீங்கன்னா, இந்த வீதி விபத்துகளோட எண்ணிக்கை வந்து அதிகரித்த வண்ணம் தான், நாளுக்கு நாள் வந்து அதிகரித்த வண்ணம் தான் இருக்குது. இதனை தவிர்க்கும் முகமாக பாத்தீங்கன்னா, கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த டீ கேர் வேலைத்திட்டமானது நாடு தழுவிய ரீதியில காணப்படுகின்ற பாடசாலை மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு செயற்பட வந்து செயற்படுத்திட்டு வராங்க. இதற்காக பாடசாலை மாணவர்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். அப்ப இந்த சிறுவர்கள் கிட்ட நாங்க ஒரு விஷயத்தை கொண்டு போகும்போது அவங்க சமூகத்துக்கு ஈஸியா எடுத்துட்டு போயிருவாங்க. வீதி உபத்திரவான விழிப்புணர்வு நாடகங்கள், அதே போல செயல் அமர்வுகள் வழியாக இந்த வீதி விபத்துறவான நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா, சுயாதீன தொலைக்காட்சி ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் லக்கண்ட வசந்தம் டிவி, வசந்தம் எஃப்எம் எல்லாம் சேர்ந்தா இந்த வேலை திட்டம் வந்து சிறப்பாக முன்னெடுத்து வராங்க இல்லையா. இனிவரக்கூடிய நாட்கள்லயும் பாடசாலைகள், ஒவ்வொரு பாடசாலைகளுமே இந்த செயற்பாட வந்து செய்யறதுக்கு ரொம்ப தயாராகவே இருக்கிறாங்க அப்படின்னு நாங்களும் ரொம்ப சந்தோஷமா சொல்றோம்
2: இல்லையா. என்ன
3: நிச்சயமா இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் குறையணும், உயிர்கள் வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை திட்டமானது சிறப்பான முறையில செய்துட்டு வராங்க. சரி, ஓகே, தொடர்ச்சியாக இருந்துக்கலாம். இது மதிய நேர குதுகலம். நேர மதியம் ஒரு மணி கடந்து 26 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. வருகிற பாடல் இது வேலாயுதம் திரைப்படத்துக்காக.

0: நடக்கும்
1: வணக்கம்
2: வணக்கம்
0: எப்படி இருக்கீங்க?
3: வேலையா தூக்கமா இருக்கு?
0: பாட்டு
3: கேளுங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாம் பறந்து ஓடிடும்.
0: மாதிரி நேரத்துக்கு கேட்டுட்டே இருங்க, நாங்க பேசுற பேச்சிலையும் போடுற பாட்டுலயும் உங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது.
3: அப்புறம் சொல்லுங்க ஸ்ரீதேவி, தாரெல்லாம் மீக்கா பாட்டு கேக்க.
0: நானும் வசந்தம் மாறி நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் பாட்டில் விரும்பி கேட்டு தொண்டைமானாரு செல்வசன் இருந்து சுதன் இருக்கிறாங்க. இனிமையான மதிய நேர வணக்கங்களோடு புவனேஸ்வரன் மங்கை அரசின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க.
3: பரமானந்தன் வசீகரன் வந்து இருவருக்கும் இனிமையான மதிய நேர வணக்கம், வளமை போல் எனக்கும் ஒரு சூப்பரான பாட்டு தாங்கினா அப்படின்னு சொல்லிக்காங்க.
0: வணக்கம் சிவானி அபுலாசன், பாடல் தெரிவுகள் எல்லாம் சூப்பர், வேற லெவல் கான பாடல்களாய் ஜொலிக்கிறது. மஸ்கெலியால இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. அதே போன்ற மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றும் சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டு இந்த கலையில இருந்து
3: மகன் ரிபாத்துக்காக ஒரு சூப்பரான ஒரு பாட்டு தாங்கினான் சொல்லிக்காங்க.
0: இனிய மாதி நேர வணக்கம், ஒரு கூட வந்து தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பகிர்ந்திருக்காங்க. அதே போல ஆயக்கா அன்பான மாதி நேர வணக்கம், அண்ணா எப்படி இருக்கீங்க, நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சூப்பர், சத்தமா கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், நல்ல சாங் ஒண்ணு தாங்க அப்படின்னு சொல்லி திஸ் மகாராமில இருந்து கீதா வந்திருக்கிறாங்க.
3: கே கேஸ்ல இருந்து கண்ணா வந்திருக்கா, கட்டுவானில் இருக்கீங்க, சகுந்தலா அக்காக்காக்கும் நிர்மலா சகோதரிக்காகவும் சூப்பரான ஒரு பாட்டு தாங்கினானா அப்படின்னு சொல்லி கே கேஸ் ரோட்ல இருந்து கண்ணா வந்திருக்கா.
0: அதே போன்று பலாங்கோடிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குமாரி வந்திருக்கிறாங்க. ஷக்கிலா சந்திரசேகரம் செங்கலிருந்து நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் அலைப்பின் வழியாகவும் அதே போன்று முகநூல் வழியாகவும் இணைந்து கொண்டும் தொடர்ச்சியாக பாரு விரும்பி கேட்கலாம்.
3: ஆஷிகா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்,
0: வாங்க இந்த பக்கம். இப்ப ஒரு சூப்பரான பாடல் வருது, இந்த பாடலை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம். ஹூஸ் தி ஹீரோ? யார் ஹீரோ?
3: நான் இல்ல.
0: நீங்க இல்லையா? நீங்க இல்லன்றது இப்பதான் ஒத்துக்கிட்டீங்களே, அதே சந்தோஷம். மன்மதன் அன்பு திரைப்பட்டுக்காக டிஎஸ்பியுடைய செல்வாரிக்கு இந்த பாடல்.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: இந்த உலகம் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு செய்தி, ஒரு ட்ரெண்ட், ஒரு ஸ்டோரி நிமிஷத்துக்கு வைரல் ஆகுது.
2: இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு.
1: ஆனா அதுக்குள்ள உண்மை என்ன? அத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு நிகழ்ச்சி தான், போட்டு தாக்கு தாக்கு
3: மச்சி போட்டு தாக்கு.
1: வார நாட்கள்ல மாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்கள் ருஃபினா மற்றும் அஸ்வினுடன் மறக்காம கேளுங்க.
4: போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா.
5: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். அனுசரணை
7: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்,
8: இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
9: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
10: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
11: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
12: மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: 100 நிமிடங்கள் சூடு நீரும் மதிய மறுமணி கடந்த 50 நிமிடம் ஆயிருக்கும். ராஜேந்திரன்
2: நிகழ்ச்சி
0: கேட்டதுக்கு பிறகுதான் சாப்பிடணும்.

0: நீங்க சமைக்கிறதுக்கு நான் சாப் சிரிக்கணுமையா?
1: ஆமா, நீங்க அதாவது சிரிப்புல பல விதமான சிரிப்பு இருக்கு.
0: என்னென்ன இருக்கு?
1: இது சங்கீத சிரிப்பு. அதாவது அறிவாளி அசட்டு சிரிப்பு அப்படின்னு.
0: அப்புறம்
1: இப்படி இது வந்து அன்பான சிரிப்பு
2: அப்படின்னா சிரிப்பு அபுல் சிரிக்கிற சிரிப்பு எந்த கேட்டகரி? எந்த வகைக்குள்ள அடங்கும்னு
1: கேக்குறேன்னா
0: பாட்டு அவர் சாப்பிடணும்னு சிரிக்கணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜேந்திரன் இப்ப வீட்லயா லீவா வேலையா?
1: வீட்டுலதான் இருக்கும். அதாவது இன்னைக்கு லீவா தான் கேக்கு.
0: சரி, சந்தோஷம்.
1: நீ சாப்பிட்டீங்களா?
0: நாம இனிமே தான் ராஜா, நீங்க சமைச்சு எல்லாம் முடிஞ்சு தூங்க போலத்தை நாங்க
1: சாப்பிடுறேன்.
0: ரொம்ப சந்தோஷம். நம்ம சிரிச்சாலே சாப்பிட மாத்தா. அப்புறம் தாராளம் ஈக்கா ராஜேந்திரன்
1: எங்க சொந்த இருக்காங்க. மஸ்கேலியாவுல ஏலிக்ஸ் நாடகம் மன்றம் செல்வம் மோகன் அப்படி இருக்காங்க. மஸ்கேலியாவுல காளி இருக்காரு, கோபா இருக்காரு, மற்றும் எத்தியாந்தோட்டையில கல்வெட்டில சிவா, மற்றும் நீர்கொண்ட சேன்குமார், மற்றும் மாத்திர கல்வெளியில பொன்னுசாமி குடும்பத்தினர், இந்த மகன் இருக்கார் சுதாகர் தண்டியில மருமகள் பவானி, மற்ற அனைத்து ஊட்டங்களுக்கும் வசனங்கள் கொடுங்க.
0: சரி, நன்றி.
1: ஒரு பாடல் கொடுத்தீங்களா?
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: அந்த சூரியன் பாட்டு தாங்க.
0: நாளைக்கு பிடிப்போம் கையில. சுபாகராகம் தானே.
2: அங்க ஒரு சூப்பரான பாடல் வருது. கரு பாடல்.
0: என்ன
2: கர அப்படின்ற திரைப்படம் வந்து நம்ம தனுஷோட நடிப்புல வெளிவர இருக்குது. அந்த பாடல்கள் கேட்போம்.

0: 2.8 வசந்தம் FM வணத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதி தானே சீர்ப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சமானது ரூபாய் 1 லட்சம் 3000 1000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆதுருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12 முதலிடம் வசந்தம் FM மணித்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: நுவரெலியாவில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றில் நேற்று பிற்பகல் வழங்கப்பட்ட உணவு உட்கொண்டமையினால் 8 பேர் திடீர் ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறித்த 8 பேரும் முட்டை அடங்கிய சோறு பொதியினை உட்கொண்டதாகவும் இவர்களுக்கு வாந்தி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவர்கள் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களுக்கு தற்பொழுது உடல்நிலை சற்று தேறி வருவதாகவும் ஆபத்தான எவ்வித பாதிப்புகளும் இல்லை எனவும் வைத்தியசாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நுவரெலியா போலீசார் மேற்கொண்டு
1: வருகின்றனர்.
2: அமெரிக்காவிடமிருந்து 3 நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக ஆஸ்திரேலியா பாதுகாப்பு அமைச்சர் ரிச்சர்ட் மால்ஸ் தெரிவித்துள்ளார். 2021 மேற்கொள்ளப்பட்ட அகஸ்ட் ஒப்பந்தத்தின் கீழ் ஆஸ்திரேலியா குறைந்தபட்சம் 2 பயன்படுத்தப்பட்ட மற்றும் புதிய வகை வர்ஜியா வகை நீர்மூழ்கி கப்பலை வாங்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நாம் வாங்கும் வர்ஜியா வகை நீர்மூழ்கி கப்பல் அனைத்தும் ஒரே வகையை சேர்ந்தவையாக இருக்கும் என்றும் ஒரே வகையான 3 நீர்மூழ்கி கப்பல்களை பெறுவதில் நன்மை இருக்கும் என்றும் மால்ஸ் கூறியுள்ளார். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது. ரூபாய் 1 லட்சம், 3000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அழையுங்கள் 0112-864-12.
2: நிமிர்ந்த நடை

0: ஆசைகளை சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். சேவைகளுக்கு விருந்தாய் மாதிய நேர குதூகல் நிகழ்ச்சியோடு நேரம் மதியம் 2 மணி கடந்து 9 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. 3 மணி வரைக்கும் இருந்துக்கலாம். எங்கு இருந்தாலும் இந்த பக்கமா வாங்க, சந்தோஷமாக பேசலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 3 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1
1: வணக்கம் அபிலாசன்.
0: வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். தாரிது,
1: நான் நிசாமுதீன் பேசுறேன்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க? நிசாம்
1: நல்லா
2: இருக்கிறோம். நீங்க ரெண்டு
1: பேரும்
2: நீர்கொழும்பு என்ன சில்லி வடாக்கு? நீர்கொழும்புல வந்து ஃபேமஸ் தான் நீங்க நிசாம்டின்
1: என்ன?
2: லைட்டா தெரியாத ஃபேமஸ் அப்புறம் நிசாம்டின் எப்படி உங்களோட மொழி வழியில நீங்க சொல்லி கொடுக்கலையே எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் உண்டு. மாமா ஓயாட்ட கெமத்தி
1: வராது அனைவருக்காகவும் நல்ல பாட்டு வந்து கேட்போம்.
2: சரி, நன்றி
1: நன்றி
0: நன்றி. இப்போ வந்து முகநூல் வழியாக இருக்கும் சொந்தங்களை நாங்க இணைத்துக் கொள்வோம். ஹாய் அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இருவரும் எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுக்கொண்டிருக்கும். நிகழ்ச்சியுடைய பாடல் திரைகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக வேலுசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. சப்பமல்கந்த பெரிய குறியானை வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே போல அன்பான மதிய நேர வணக்கம் நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெள்ளம்பட்டியில இருந்து சுஜி வந்திருக்கிறாங்க.
2: மோகன் வந்திய வணக்கம் சிவானி அபிலாஷன் பாடல்கள் அருமை லியோ மணிமே மணி மோகன் வந்திருக்காங்க.
0: அதே போன்ற நிர்மலா பாலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தினுஷாந்த் ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கம் நிகழ்ச்சியினுடைய பாடல் தேர்வுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாக பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று கேரலினா ஆகாஷ் வந்திருக்கிறாரு.
2: இனிய மதிய நேர வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படி சென்னை சிங்கர் சிவராம் வந்திருக்கார்.
0: இதுவரை அகிலன் வந்திருக்கிறாங்க. அன்பான மதிய நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக 3 மணி வரைக்கும் இணைந்து கொண்டு நீங்களும் பாடல் கேட்கலாம். அதே போல சந்தோஷமாக பேசலாம். என்ன செய்யணும் அபு?
2: அதுக்கு நீங்க கால் பண்ணணும். 0112-7755-0101 அப்படி மில்லண்டி சின்ன 0112-7755-1111.
0: சூப்பரான பாடல் வந்து திட்கு சீமையிலே அப்படின்னு சொல்லி அட்டகாசம் திரைப்படத்துக்காக கேட்டுமிட்டு நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: அடிப்படையான பாடல் திருப்பதி திரைப்படத்துக்காக ஒழித்து ஓய்கிறது. நேரம் மதியம் 2 மணிக்கு 21 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. மதிய நேர குதுகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இந்த மாதிரியான பாடலாம் கேட்கணுமா இருந்தா என்ன செய்யணும்?
1: அதுக்கு மதிய நேரத்துக்கு கால் பண்ணணும். கால் பண்ணி நானா இந்த பாட்டை தாங்க செல்ல மட்டும் தாங்கி டமா டுமின்னு பாட்டு போல் விடு.
0: சரி ஓகே, இப்ப நம்ம பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் நண்பர். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம் வணக்கம் தாரு.
2: என்ன
1: குற மாஜி அப்படி போடுங்க அப்படி போடுங்க.
0: என்ன
1: வேலை? வேலையா வீட்லயா சும்மாவா?
2: அன்பான சகோதரி சிவானி அவர்களே, கொழும்பு 14 சகோதரி மும்தாஜ் பேகம், அவரது கணவர் மோமன் தயிர், அவரது செல்ல மகளுக்காகவும் கோபுர அனிவாசர் அவருக்கும், சகோதரி மாவனல்லை நிஷா அவர்களை சேர்த்துக் கொண்டு, சகோதரி பருத்தித்துறை அருள்மொழி, பரதமுனை கலீல், நீர் கொழும்பு கொச்சிக்கடை ஈதனையா அவர்களை சேர்த்துக் கொண்டு, சாய்ந்த மருது நபிலாவை சேர்த்துக் கொண்டு நீங்க தரும் பாடலை கேட்போம். வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. வணக்கம் இருவருக்கும்
0: நன்றி. நன்றி. அவர்
1: வந்தாரு, அவர் வேலையை சரியா செஞ்சுட்டு போயிட்டாரு. நீங்க சும்மா ஐயோ பேசிட்டே இல்ல, ஒன்றும் இல்ல,
0: நான் பேசுறது இல்லையா? பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுமே ரொம்ப பிடித்த பாடல். ஏன்? நம்ம தளபதியோட பாடல் தானே, கேட்டு வரலாம்.

0: வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் வாணி.
0: வணக்கம் வணக்கம் வரலட்சுமி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சந்தோஷமா அட்டகாசமா விடுற லெவல்ல இருக்கிறேன்.
1: நீங்க
0: எப்ப பேசுவீங்க அவங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்றதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு
1: இருக்கிறாரு.
2: சின்ன பிள்ளையில இருந்து
0: அப்ப உங்களுக்கு என்ன ஏஜ் இப்ப?
1: எனக்கா
2: 16. சீதை எப்படி
1: இருக்கீங்க?
2: பாக்க போனீங்க, தன்சல் எல்லாம் சாப்பிட்டீங்க?
1: சரியான
2: எனக்கும் கிடைக்கலாம் திரும்பி வந்துட்டு.
1: பாடல்
0: விரும்பி கேக்க போறீங்க?
1: குட்டி பேரன் கவின் நேஷன், அவனுக்காக ஒரு பாடல் தருவீங்களா?
0: என்ன பாடல்?
1: என்னமோ
2: முட்டைக்கலக்கி முட்டைக்கலக்கின்னு
0: சொல்லுவான், எனக்கு தெரியாது. முட்டைக்கலக்கியா
1: கண்டிப்பா
0: தவிர நிகழ்ச்சி. பெரிய நீலாவன் இருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அதே போல கணபதி மனோகரன் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருக்கிறாங்களா? அபுள், நீங்க ரொம்ப அழகா இருக்கதா சொல்லிருக்கீங்க. உங்களை அதே போல தூத்துக்குடி வந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்க அனைவருக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இவர்கள் மினத்துக்குள்ள நிகழ்ச்சியில் அடுத்து வரைக்கும் ஒரு சூப்பரான பாடம் அடிச்சு தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் திரைப்படத்துக்காக கேட்டு வரலாமா?
2: கேட்க தானே.

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. இது மக்கள் சூடிய மகுடமே, இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 முதல் வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: எஸ்

அமைவது அழகு. நாள் முழுவதும் இடைக்கால பாடல்களோடு செவ்வாய் ராகங்கள். நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல்

0: வசந்தம் இன்றி ஸ்டாராக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்
1: நடிகர் மாதவன். ஹேப்பி பர்த்டே.
0: ஹேப்பி பர்த்டே. இன்றிதான் தன்னுடைய பிறந்த நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்.

0: ஒரு புதுவிதமான ஒரு
1: எனர்ஜி.
0: ஜூன் மாதத்தினுடைய முதல் நாள், இந்த நாள் வந்து நாம கொஞ்சம் உற்சாகமா அப்படியே பேசி உற்சாகமா இருந்தோம்னு சொன்னா இந்த மாதம் முழுக்க நாங்க உற்சாகமா இருப்போம் இல்லையா?
1: அடுத்த மாசம் சோகமா இருக்கோம்.
0: அடுத்த மாதமும் இதே உற்சாகத்தோட பயணிக்கணும் இல்லையா? இப்ப நம்மட பேசுறதுக்காக இறுதி நேயர் வணக்கம்.
2: வணக்கம் சிவானி. வணக்கம் அன்பு கலைஞர் அபுல்.
1: வணக்கம் வணக்கம்.
0: அவளுக்கு மட்டும் அடைமொழியில சேர்த்து
1: அவரு
2: கலைஞர். கலைஞர் தான்.
0: கலைஞர் கலைஞர் தான். அது ஓகேதான். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் செங்கமலை தோப்பூர் அனிபா.
0: நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே
2: கிடையாது.
0: சரி ஓகே, சொல்லுங்க யார் யாருக்காக பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
2: பாடல் உங்கள் இருவருக்காக வேண்டியும் கம்பல அப்துல் மஜீத் மற்றும் பத்தல் ஐயா கண்ணு சோகன் சிராஜ் மற்றும் செல்வனர் மொஹைதீன்காக வேண்டியும் நிகழ்ச்சி காட்டிக் கொண்டு அனைத்து நேரடி காவண்டியும் கேட்போம்.
0: நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி அபுல். நாமும் இப்ப வந்து தொடர்ந்து முழிக்கவிருக்க பாடலோட நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சிக்கான ஆட்கள் வந்துருவாங்களே இனி இல்லையா?
1: சாதாரண நிகழ்ச்சியிலேயே போட்டு தாக்க வராங்க.
0: தாக்குறதுக்காக ரெண்டு பேர்
1: நாங்க போயிடணும்.
0: இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் போட்டு தாக்கு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் ஆர்ஜி ருஃபினா மற்றும் ஆர்ஜி அஸ்வின். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி வர அதுக்கு முன்னாடி இன்றைய நாள் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றோம். நாங்கள்
1: நான்
0: என்றென்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜி ஷிஃபானி. நன்றி சொந்தங்களே.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள் முதலில் உள்நாட்டு செய்திகள்
2: தற்பொழுது நடைமுறையில் உள்ள QR முறைமையினை எதிர்காலத்தில் மேலும் கடுமையான முறையில் அமல்படுத்த எதிர்பார்ப்பதாக துறைமுகங்கள் சிவில் விமான சேவை மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்வால் நாட்டில் வெளிநாட்டில் நாணயம் வெளியேற்றம் அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொருளாதாரத்தில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். எனவே எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தி டாலர் செலவினத்தை குறைக்கும் வகையில் QR மற்றும் கோட்டா முறைமையினை மேலும் கடுமைப்படுத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சீனாவின் பொம்மை உற்பத்தி துறை தசாப்தத்தில் இல்லாத மிகப்பெரிய மோசமான வீழ்ச்சியை சந்தித்து வருவதாக PML டெய்லி ஊடகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய கேள்வி 50% வரை சரிந்துள்ளதாக அமெரிக்கா சீனா வர்த்தக வரி பரிமாற்றம் மற்றும் வெளிநாட்டு பணம் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள தாமதம் இத்துறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கு போர் சூழல், செங்கடல் மற்றும் ஹோமூஸ் நீரணி வழியான கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கொள்கலன் கட்டணங்கள் $10,000 வரை சுமார் 3 மடங்கு உயர்ந்துள்ளன. மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பால் பிளாஸ்டிக் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் விளைவாக சீனாவின் பொம்மை உற்பத்தி செய்யும் மிகப்பெரும் நிறுவனங்கள் மூடப்பட்டதை தொடர்ந்து வாஷிங் டாய்ஸ் குரூப் நிறுவனத்தின் 4 பெரிய தொழிற்சாலைகளும் ஒரே நாளில் மூடப்பட்டுள்ளன. இதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்நாட்டு பொருளாதாரம் நம்பிக்கை சரிந்து சீனா முதலீட்டாளர்கள் தங்களது மூலதனத்தை வெளிநாடுகளுக்கு பரிமாற்றி வருவதுடன் பல நிறுவனங்கள் தங்களது உற்பத்தியை தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இடமாற்றம் செய்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த மனுத்தியால செய்தினை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன் மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கிய 8 கோடி தனநிதானை சீரழப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 60 பரிசுகள் இரட்டைப்பாகின இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: நிமிர்ந்த நடை

காலை துவைக்கிறது பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்துக்காக சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு நேரம் சரியாக 3:08 இருந்தது. சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல நீங்களும் வந்து நிறைய செய்திகள் நிறைய விடையின்போது நகர இருப்பது உலக இலங்கை செய்திகள் மட்டுமல்லாமல் இந்திய செய்தி அப்படின்னு சொல்லி அதோடு உலக தகவல்களோடு விளையாட்டு செய்தி அது மட்டுமல்லாமல் ஒரு குட்டி ஸ்டோரி மற்ற நாள் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை காத்திருக்கிறது. அப்படி முகநூல் பக்கமாக வந்தீங்கன்னு சொன்னால் போட்டுதாக்க நிகழ்ச்சிக்கான பதிவு ஒன்று பதிவிடப்பட்டிருக்கிறது. அந்த பதிவு கீழாக உங்களுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் அறிந்த விடயங்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டு சந்தோஷமாக இணைந்திருக்கலாம்.

0: சரி, கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். அஸ்வின், நீங்க எந்த ஊர் மாப்பிள்ளைன்னு சொல்லுங்க
1: பாக்கலாம். கொழும்பு.
0: நானும் அஸ்வினி வந்து ஒரு ஒரு குறுகிய கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்க சொல்றேன். அஸ்வின் கொஞ்சம் அதாவது வெகேஷன்ல இருந்துட்டு வந்திருக்காரு, ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு. ஆமா, போயிட்டு வந்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லீவ்ல இருந்து இப்பதான் வந்திருக்கிறாரு. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நாங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு மாலை 5 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இணைந்திருக்கலாம். முக்கியமான பல விடயங்கள் நேர்களுக்கு தெரியும். அதே போல குட்டி ஸ்டோரியும் கூட உங்களுக்காக தயாரா இருக்கு. ஆரம்பத்திலேயே ஒரு முக்கியமான விடயம், பணம் இல்ல அப்படின்னு சொன்னா யாரும் இல்ல அப்படிங்கிற நிலைமை தான் இப்ப. சரி, அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா வந்து தெரிவிக்கப்படுது. சரி, இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டிருக்கிற 4 ஆண்டு நாணய மாற்று விகித அறிக்கையில தான் இந்த விஷயம் வந்து இவ்வாறு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 325.97 ரூபாவாக வந்து பதிவாகி இருக்கு. சரி, அதோட வந்து அதனின் விற்பனை பெருமதி பாத்தீங்கன்னு சொன்னா 335.70 ரூபாவாக வந்து காணப்படுகின்றது. அதே நேரம் வந்து கடந்த 29ஆம் தேதி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி 324.45 ரூபாவாகவும் அதே நேரத்தில் வந்து விற்பனை பெறுமதி வந்து 334.24 ரூபாவாகவும் வந்து பதிவாகி இருந்தது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது.
1: சரி, அதே மாதிரி தங்கத்தினுடைய விலையும் நாங்க வந்து அப்படி பாத்துடலாம். தங்கத்தினுடைய விலையும் வந்து கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்று இறக்கத்துடன், கடந்த சில மாதங்கள் தாண்டி எப்பவுமே வந்து ஏற்று இறக்கத்தோடு தான் காணப்படுது. அதன் அடிப்படையில் வந்து இன்றைய தினம்
0: வாங்கக்கூடிய மாதிரி இருக்கா இல்லையா,
1: கூடிய மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்றைய நாள் 24 கேரட் ஒரு பவுன் வந்து 387,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில், 29ஆம் தேதி அப்படி விற்பனை செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் 1,000 ரூபாய் வந்து அதிகரிக்கப்பட்டு 388,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல 22 கேரட் தங்க பவுன் ஒன்று 356,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய நாள் வந்து 1,000 ரூபாய் அதிகரித்து 357,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறதா.
0: சரி, ஓகே. இருந்தாலும் ஆக மொத்தத்துல வந்து எப்பவுமே நாங்க சொல்ற விஷயம் தான் என்னன்னு சொன்னா, இந்த தங்கம் பாத்தீங்கன்னு சொன்னா விலை வந்து ஒரு நாள்ல கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் வந்து அதை விட டபுளா வந்து
1: கூடுது. 500 ரூபாய் குறைச்சிட்டு 1,000 ரூபாய் கூட்டுறாங்க
0: கண்டிப்பா. ஆக மொத்தத்துல வந்து நாளைக்கு வாங்கலாம், குறையட்டும் குறையட்டும் அப்படின்னு இருக்காதிங்க. இப்பவே
1: வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க இப்ப வாங்கணும் அப்படின்னு சொன்னா இப்பவே வாங்க
0: வாங்கணும். நிறைய பேர் நம்மள திட்டுவாங்க, வாங்குங்க வாங்குங்கன்னு சொல்றாங்களே, காசு இவங்க தருவாங்களா
1: அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறது மனசுக்கு விளங்குது. நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது,
0: பண்ண முடியாது, வாழ்ந்துதான் ஆகணுமே.
1: ஆமா,
0: போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு அருமையான பாடல், நேரம் 3:16.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 மணி முதல் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம், இக்காலத்துக்கு பொருத்தமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100. லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல.

0: காதலர் தினம்.
1: ஆமா,
0: இன்னைக்கு இல்ல அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு.
1: ஆமா, எங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்லி
0: இல்ல, நீங்க அப்படி அச்சுச்சோ அவருக்கு விஷ் பண்ணலையே அப்படின்னு சொல்லி.
1: அப்படியெல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. சரி, ஓகே அஸ்வி, இது மாதிரி பாடல் எல்லாம் கேட்கும் போது மெய் மறந்து பாடலை கேட்டு ரசிக்கிறீங்க. பாடசாலை மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஓட்டும் விஷயோட வேலை திட்டம் தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம். அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா, வீதிகளில் நாங்க பயணிக்கிற நேரங்களில் மிக மிக அவதானத்தோடு பயணிக்க வேண்டும். டிரைவ் பண்ணும் போது வந்து இந்த கையிறக்க தொலைபேசிகள் பாவனைகளை வந்து குறைக்க வேண்டும்.
0: கவனமாருங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறோம்.
1: சரி,

0: சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நின்றி கற்றுகின்றதே.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
2: மக்கள் சூடிய
3: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: பிப்ரவரி 14.
1: வனஸ்பதி திட்டத்தின் கீழ் எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி முதல், அதாவது வந்து இம்மாதம் 5ஆம் தேதி முதல், மேலும் 5 காடுகள் வந்து வர்த்தமானி மூலம் வந்து பாதுகாக்கப்பட்ட வனங்களாக வந்து பிரகடனப்படுத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாயிருக்கு. இது இப்படி இருக்க ஜூன் 5ஆம் தேதி ரிதிகல அலியா வெட்டனு வெலக்காடு, புலாகல கான்கேட்டியாவும் மற்றும் கல்லஞ்சிய ஆகிய காடுகள் வந்து பாதுகாக்கப்படும் வனப்பகுதிகளாக வந்து பிரகடனப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி முக்கியமான விடயம் வெளியாகி இருக்கு. இதுவரையில வந்து 81 காடுகள் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளாக வந்து வர்த்தமானி மூலம் பாத்தீங்கன்னு சொன்னா பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில இந்த எண்ணிக்கை தற்போது வந்து 86 வந்து உயர்வடைந்திருக்கு. அரசாங்கத்தின் தகவல் திணைக்களத்துல வந்து இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்புல கலந்து கொண்டு உரையாற்றிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கலாநிதி தம்மிகா பட்டபந்தி இது தொடர்பில் வந்து கருத்து வெளியிடும் போது இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயமும் வெளியாகி இருக்கு. அதாவது வனஸ்பதி திட்டத்தின் கீழ் 5 வனங்கள் மேலும் 5 வனங்கள் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக வந்து பிரகடனம் அப்படின்னு சொல்லி.
0: அது மட்டுமல்லாமல் மற்றொரு விடயம் வெளியாகி இருக்கிறது. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரக்கூடிய QR முறையை எதிர்காலத்திலும் கடுமையாக செயல்படுத்த எதிர்பார்ப்பதாக துறைமுகங்கள், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுராக் கருணாதிலக தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போதுதான் அவர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். தற்போது நிலவக்கூடிய நெருக்கடியான காலகட்டத்தில் எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்துவதே இதன் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கம் ஓரளவுக்காவது தணிக்கப்படும் என அவர் நம்புவதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தற்போது உலக எரிபொருள் சந்தையில் எரிபொருள் விலைகள் கணிசமாக அதிகரித்திருப்பதால் பெருமளவிலான அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியேறி வருகிறது. எனவே நாட்டிலிருந்து வெளியேறக்கூடிய டாலர்களின் அளவை நாம் குறைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எரிபொருள் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் என்றும் விலை உயர்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே தற்போது செயல்படுத்தி வரக்கூடிய QR முறையை இன்னும் சற்று கடுமையாக நடைமுறைப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்.
0: நம்ம வந்து இனி லாங் டிரைவ் எல்லாம் போக முடியாது
1: அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். பொறுத்தது பார்ப்போம், இல்ல மாற்றங்களும் வரலாம்,
0: மாற்றங்கள் வரலாம்,
1: கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிகழ்ச்சி நாங்க அடுத்து கேட்க போறது அஸ்வினி மணித்திரத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் யாரு
0: அப்படின்னு சொன்னா நடிகர் மாத்திரம்
1: இன்றைய தினத்துல பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கிறாரு.

0: சமத்தில் வசந்தம் எஃப்எம் வாணித்தியால சீதிகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: 8 கோடி தனநிதானை சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகோட அத்த ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கின் விசாரணைகள் தேதியை நிர்ணயிப்பதற்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 26ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் கருத்து வெளியிட்டதாக கூறி சட்டமா அதிபரால் அவருக்கு எதிரான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று பரிசீலிக்கப்பட்ட பொழுது பிரதிவாதியான ஞானசார தேரர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து பூர்வாங்க வழக்கு விசாரணை மாநாட்டை நிறைவு செய்த மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திகசி ராகல வழக்கின் விசாரணை திகதியை நிர்ணயிப்பதற்காக அதனை ஜூன் மாதம் 26ஆம் தேதி அழைக்குமாறு உத்தரவிட்டார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
3: தெற்கு லெபனானின் இஸ்ரேலிய ராணுவத்தின் தரைவழி தாக்குதல்கள் மேலும் விரிவுபடுத்துமாறு அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உத்தரவிட்டுள்ளார். தனது நாட்டின் உள்நாட்டு மக்களுக்கு தனது ராணுவ பலத்தை காண்பிக்கும் நோக்கத்துடன் நெத்தன்யாகு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் என அரசியல் நிபுணர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். எமது அடுத்த மணித்தியால செய்தியினை மாலை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
1: வாணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனநிதானை சீட்லப்பு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3000 100 60 20 பரிசுகள் இரட்டைப்பாக இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
2: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12

0: பாட்டுக்காக நிகழ்ச்சியோட சந்தோஷமாக உற்சாகமாக இணைந்திருக்கிறோம். சரி, என்பன வானில் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல் பாட்டுக்காக நிகழ்ச்சியில் கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. என்ன சிரிப்பு ஆரம்பத்திலேயே
1: என்பன வானில் அப்படின்னு சொல்லவும் நான் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிச்சேன்.
0: சரி, அடுத்த ஒரு முக்கியமான விடயம் ஞாபகப்படுத்துகிறோம். அதாவது வந்து வீதி விபத்துகள் தொடர்பாக பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வூட்டும் விஷேட வேலை திட்டம் தான் இந்த சுயாதீன ஊடக வலையமைப்பு. எமது சுயாதீன ஊடக வலையமைப்பின் வெற்றிகரமாக இந்த வேலை திட்டத்தை வந்து முன்னெடுத்துட்டு இருக்கு. அதாவது வந்து நாங்க வீதியில பயணிக்கிற நேரங்களை மிக மிக
1: அவதானமாக பயணிக்க வேணும். இப்ப தொலைபேசி பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டுறது, சொன்னா அதிவேகமாக வாகனத்தை செலுத்துறது அப்படியான விடயங்களை வந்து தவிர்க்கணும். அதே நேரம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு, லைசன்ஸ் இல்லாத சின்ன பிள்ளைகள்கிட்ட வந்து உங்களோட வாகனங்களை வந்து கொடுக்கறதையும் வந்து தவிர்த்து கொடுத்தது மிக மிக நல்லது.
0: கண்டிப்பாக. அதாவது வந்து பாடசாலை மாணவர்களுக்கு ஸ்பெஷலா விழிப்புணர்வு ஊட்டுறதுக்கு தான் இந்த டேக் கேர் வேலை திட்டம் அப்படின்னு சொல்றதை நாங்களும் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றோம். மீண்டும் மீண்டும் நாங்களும் சொல்றோம், வீதிகளை பயணிக்கிற நேரங்களை மிக மிக அவதானத்தோடு நாங்களும் பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் வாகன சாரதிகளும்
1: அவதானமா வீதி கரையால் நடக்க வேண்டும்.
0: ஆமா, சரி. எனவே வந்து மிக மிக அவதானத்தோடு நாங்களும் வீதிகளை பயணிக்க வேண்டும். டிரைவ் பண்ணும் போதும் மிகவும் அவதானத்தோடு நிதானமாக நாங்களும் வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்தும் பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்ச்சியோட முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா அஸ்வின்,
1: குறைந்த வருமானம் பெறக்கூடிய குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய நோக்கில் இந்த ஆண்டில் 100 சமூர்த்தி ஆரோக்கியமான உணவு மையங்களை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விடயத்தினை கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலு தெரிவித்திருக்கிறார். சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த திட்டம் குறித்து கருத்துரைத்த உபாலி பன்னிலு, இந்த திட்டமானது கிராமப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் சிறு மற்றும் நடுத்தரவிலான தொழில் முயற்சியாளர்களுக்கு ஆதரவளிப்பதை முதன்மை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய 51வது சமூர்த்தி ஆரோக்கியமான உணவு மையம் அண்மையில் மாத்தளை மாவட்டத்தில் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டுக்குள் நிர்ணயிக்கப்பட்ட 100 நிலையங்கள் என்ற இலக்கை அடைவதற்காக இணைய மையங்களை அமைக்கும் பணிகள் திட்டமிடப்பட்டபடி முன்னெடுக்கப்பட்டு வருகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
0: சரி, அதேபோல அடுத்த ஒரு முக்கியமான விடயம், இந்திய கடற்படைக்கு சொந்தமான 1000 போர்க்கப்பல் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்றைய தினம் வந்து கொழும்பு துறைமுகத்தை வந்து வந்தடைந்திருக்கின்றது. அஸ்வின், இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் பாதுகாப்பை வந்து பலப்படுத்துற நோக்கில இந்த விஜயம் வந்து அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விடயம் வெளியாக இருக்கு. அடுத்தும் ஒரு சூப்பரான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, மாகும்பர இடையிலான, அதாவது விமான நிலையம் மாகும்பர இடையிலான சொகுசு பஸ் சேவை வந்து மீண்டும் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விடயமும் வந்து வெளியாகி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது.
2: இயற்கையான அழகு இல் ரகசியம் அல்ல. வலுவான இரும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலில் ஒளிவை உணருங்கள்.
3: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
4: ஏதாவது ஒரு முச்சக்கர வண்டியை வாங்க வேண்டும்.
5: ஏதாவது ஒன்றல்ல, முச்சக்கர வண்டி என்றால் அது பஜாஜ் தான். வாங்கிய பின்பு சிறந்த சேவைகள், பராமரிப்பும் குறைவு.
6: மேம்படுத்தப்பட்ட பிராண்ட் நியூ பஜாஜ் முச்சக்கர வண்டி. முச்சக்கர வண்டிகளின் தாயகமான டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் இடமிருந்து.

0: நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினது தான்.
1: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
2: மெல்வா QST குவாலிட்டியால தான்.
0: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
1: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது.
3: 40 வருட கால டேவிட் பீரிஸ் நம்பிக்கையோடு அறிமுகமாகும் பஜாஜ் வீகோ எலக்ட்ரிக் 3-வீலர் இப்பொழுது நாடு முழுவதும் பறந்துள்ள டிபிஎம்சி காட்சியர்கள் மற்றும் டீலர் வலையமைப்பில் இருந்து.
4: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: இல்லத்தரசிகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு. புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.

0: சரி, மூவேந்தர் திரைப்படத்துக்காக
1: நான் வானவில்லையே பார்த்தேன், உங்களை சொல்லல.
0: இல்ல, நானும் வந்து என்னதான் சொல்றீங்கன்னு நினைக்கல. சரியா, சரி, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, மோதல்களை வந்து முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில வந்து தயாரிக்கப்பட்ட அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்வின், அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வந்து சில திருத்தங்களை வந்து மேற்கொள்ளுமாறு வந்து கோரியிருக்கிறதா அமெரிக்க ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டு இருக்கு. அது என்னென்ன திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன.

102.6 மற்றும் 102.8 அலைவரிசைகளில் வசந்தத்தினுடைய போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய ஏராளமான விடயங்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமான பல விடயங்கள் இன்றைய நாளிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். பேசப்பட வேண்டிய இன்றைய நாளிலே வெளியான இன்றைய நாளினுடைய பதிவுகள் பலவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வாங்குவதும் பயன்படுத்துவதும் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிறுவனங்களில் திடக்கழிவு மேலாண்மை நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகம் 15ஆம் தேதி ஒரு சிறப்பு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை அமைச்சகங்களின் செயலாளர்கள், மாகாண தலைமைச் செயலாளர்கள், துறை தலைவர்கள், கழகங்களின் தலைவர்கள் மற்றும் சட்டப்பூர்வ வாரியங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்புடைய சுற்றறிக்கையின்படி அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை வாங்குவதும் பயன்படுத்துவதும் மே மாதம் 31ஆம் தேதி முதல் முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் நிறுவனத்தில் முதன்முறை ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை தவிர்க்க அனைத்து நிறுவன தலைவர்களும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த சுற்றறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய சுற்றறிக்கையுடன் கடந்த ஆண்டு ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியிடப்பட்ட பொது நிர்வாக சுற்றறிக்கையின் விதிமுறைகளும் நடைமுறையில் உள்ளன என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. அதன்படி அனைத்து பொது நிறுவனங்களும் 3-6 எனும் கருத்தை, அதாவது குறைத்தல், மீண்டும் பயன்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும். இந்த சுற்றறிக்கையானது சுற்றுப்புறச் சூழல் அமைச்சகத்தின் ஒப்புதலுடன் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சகம் மேலும் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கியமான ஒரு விடயம் வெளியாக இருக்கிறது. எபோலா வைரஸ் பரவல் காரணமாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு அபாயகரமான சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தேவையான அனைத்து ஆரம்பகட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் இலங்கை மேற்கொண்டிருப்பதாக பொது சுகாதார விசேட மருத்துவ நிபுணர் துசானி தாபரேரா தெரிவித்திருக்கிறார். எபோலா வைரஸ் தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்து இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். உலக சுகாதார அமைப்பின் வழிகாட்டல்களுக்கு இணங்க சுகாதார அமைச்சர் இதற்கான தயார் நிலை திட்டங்களையும் பயிற்சிகளையும் ஏற்கனவே முன்னெடுத்து உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எபோலா பரவல் பதிவாகியிருக்கக்கூடிய கொங்கோ மற்றும் உகாண்டா ஆகிய நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தரக்கூடிய நபர்கள் குறித்து சிறப்பு புலனாய்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சின் தனிமைப்படுத்தல் பிரிவு மூலமாக வானூர்தி நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களூடாக நாட்டுக்குள் நுழையக்கூடிய பயணிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான நோய்கள் அறிகுறிகளை கொண்ட நபர்கள் அடையாளம் காணப்பட்டால் அது குறித்த தகவல்களை உடனடியாக தொற்று நோயியல் பிரிவுக்கு அறிவிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எபோலா தொற்றுக்குள்ளாகி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படக்கூடிய நோயாளர்களை அனுமதித்து அவர்களுக்கு தேவையான அவசர சிகிச்சைகளை வழங்குவதற்கும் பரவலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கும் தேசிய தொற்று நோயியல் நிறுவனம் ஐடிய சங்கொடை முழுமையாக தயார்படுத்தப்பட்டிருப்பதாக விசேட மருத்துவ நிபுணர் துசானி தாபரேரா மேலும் தெரிவித்திருக்கிறார்.

காதலித்துப்பார் அப்படின்னு சொல்லி அழகான வரியோட அப்படி முடிவடைஞ்சிருக்கு. போட்டுத்தாக்கு நிகழ்ச்சியும் அப்படி அழகா முடிவடைய போது இறுதி நேர செய்திகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முக்கியமான இரண்டு விடயங்கள் இருக்கிறது. என்ன விடயம் அப்படின்னு சொன்னால், விளையாட்டினை பொறுத்தவரையில் குஜராத் அணி வீரர்கள் மைதானத்திலிருந்து தங்கும் விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பயணித்திருந்த பேருந்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குஜராத்தினுடைய அகமது

0: அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்றைய தினம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி 5 விக்கெட் வித்தியாசத்திலே தோல்வியடைந்திருந்தது. இறுதிப் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய குஜராத்தை 155 ஓட்டங்களுக்கு கட்டுப்படுத்தி அதன் பின்னர் 156 என்ற இலக்கை பெங்களூரு அணி எளிதில் கைப்பற்றி கோப்பையை கைப்பற்றியது. வெற்றியாளரான ஆர்சிபிக்கு ₹20 கோடியும் ரன்னரான குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு ₹12.50 கோடி பரிசுத்தொகை வழங்கப்பட்டது. இந்த நிலையில் போட்டிக்கு பிறகு குஜராத் அணி வீரர்கள் மைதானத்திலிருந்து தங்கும் விடுதிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அவர்கள் பயணித்த பேருந்தில் மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் உடனடியாக அனைத்து வீரர்களையும் பாதுகாப்பாக கீழே இறங்க செய்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. வீரர்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரை சாலையில் இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதால் நிர்வாகம் மற்றும் ரசிகர்கள் பெரும் நிம்மதி அடைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு விடயம் ஒன்று வெளியாக இருக்கிறது, ஒரு சோகமான விடயம். கேரளாவிலே 1.5 வயது குழந்தை ஒன்று உடல் ரீதியான கடுமையான தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறது. இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. நெடுங்காடு அருகே உள்ள பனவூர் பகுதியில் வசித்து வந்த ஆர்சித் என்ற 1.5 வயது குழந்தை தான் இவ்வாறு உயிரிழந்திருக்கிறது. இது தாயினுடைய அசமந்த போக்கினால் இந்த மரணம் சம்பவித்திருப்பதாக தெரிய வந்திருக்கு. அசமந்த போக்கு என்று சொல்வதை விட அந்த குழந்தை தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறது. தாக்குதலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய காயங்கள் காரணமாகத்தான் அந்த குழந்தை உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மருத்துவ அறிக்கை அவர்களின் பொய்யான வாக்குமூலத்தை முறியடித்ததை தொடர்ந்து சனிக்கிழமை இரவு குழந்தையின் தாய் மற்றும் அவரோடு இருந்த அந்த நபர் ஆகியோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுள்ள போகிறேன். இந்த இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகள் வாழ்த்துக்களோடு மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப்படுகிறார் ஆர்ஜே ஆனந்தி.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: அனுசரணை வழங்குவது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டிப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
1: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12. முதலிடம் வசந்தம் எஃப்எம் மணித்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: லுணுகலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட சுவிண்டன் தோட்ட பகுதியில் இன்று காலை ஏற்பட்ட திடீர் தீப்பரவல் காரணமாக தொழிலாளர்கள் வசித்து வந்த 3 லைன் குடியிருப்புகள் முற்றிலும் தீக்கிரையாகி பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இன்று காலை சுவிண்டன் பகுதியில் உள்ள லயன் குடியிருப்பொன்றில் திடீரென தீப்பற்றியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அச்சமயம் வீசிய காற்றின் காரணமாக தீ வேகமாக பரவி அருகிலிருந்த மேலும் 2 குடியிருப்புகளும் தீயின் பிடியில் சிக்கியுள்ளன. சம்பவ இடத்துக்கு உடனடியாக திரண்ட தோட்ட மக்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கடும் முயற்சிகளுக்கு பிறகு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டாலும் 3 வீடுகளும் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. இந்த தீ விபத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் எரிந்து நாசமாகியுள்ளன. விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. எனினும் மின்கசிவு காரணமாக தீ ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக லுணுகல போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஈரானின் தென்மேற்கு பகுதியில் கடந்த மாதம் விபத்துக்குள்ளான அமெரிக்காவின் F-15 ரக போர் விமானம் சீன தயாரிப்பான தோளில் வைத்து இயக்கும் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சீனா மறைமுகமாக ஈரானுக்கு ராணுவ உதவிகளை வழங்கியிருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக ரேடார்களில் சிக்காமல் பறக்கும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் மற்றும் அதிதூர இலக்குகளை கண்காணிக்கும் ரேடார் அமைப்புகளை ஈரானுக்கு சீனா வழங்கியதாக நம்பப்படுகின்றது. இத்தகைய நவீன கருவிகள் மூலம் அமெரிக்காவின் F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் போன்ற அதிநவீன போர் விமானங்களை ஈரானால் துல்லியமாக கண்காணிக்க முடிந்திருக்கலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். இது தொடர்பாக NBC நியூஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. அந்த மணித்தியால செய்தியுடன் வசந்தத்தின் இன்றைய நாளுக்கான மணித்தியால செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது 8 கோடி தனடி தானே சீட்டு 10 லட்சம் முதல் பரிசு 20 லட்சம் ஆனது ரூபாய் 1 லட்சம் 3,000, 1,000, 1,000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டிப்பாகுது. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை
3: கசகல கிரீன் சூப்பர் புதிய இடத்தில் குறைந்த விலையில் கிளைகள் வாத்தல கடுவல ஆத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன் அழையுங்கள் 0112-864-12.
4: நிமிர்ந்த நடை

0: நடா ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா போடு.
1: வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை நேர வணக்கம். இன்றைக்கும் பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்க போறீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு பாத்தீங்கன்னா வாரத்தின் முதல் நாள் உங்கள் அனைவரையுமே ரொம்ப சந்திப்பதில் வந்து ரொம்பவுமே சந்தோஷம். பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தனியா ப்ரோக்ராமோட அப்படியே 4 மணித்தியாலும் பயணிக்க போறோம். எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0712-775-0301 0712-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே நேரம்
2: நீர்கொழும்புல இருந்து பேசுறீங்க நிசாம்.
1: அடடா நீ பாருங்க, நான் மாதத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை வேற இப்படி சொல்றீங்களே.
2: இல்ல எங்கட பிசினஸ் அப்படித்தானே அக்கா, டூரிஸ்ட் வியாபாரம் வருவாங்க இருந்தவர்கள் நிச்சயம்.
1: ஆஹா அப்படியா, சரி சரி நிசாம். அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா நிசாம்?
2: ஓ இப்பதான் நல்ல டீ ஒண்ணு குடிச்சிட்டு கோலம் எடுப்போம் வந்து காத்துட்டு கோலம் எடுத்தோம் நீங்க கழிச்சிட்டீங்க.
1: அப்படியா, பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோட முதல் நேரம் வந்திருக்கீங்க இன்னைக்கு. பாடல் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
2: எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த எங்கட கண்ண தொட்டையில எங்கட அசாஜன் தாத்தாவும் நிசாம் மச்சான் சப்ராஸ் சைலான் செரின் அம்பாஸ் அசின்காகவும் கேப்போம். நல்ல பாடல் உண்டு, எனக்கு ஒரு பாடல் ஒண்ணு தர முடியுமா?
1: என்ன பாடல்? என்ன பாடல்?
2: ரன் படத்துல மின்சாரம் ஒன்பது பாருங்க.
1: அப்படியா, மின்சாரம் பாஞ்சிட்டுச்சா? அப்படியா, சரி தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
2: சரி ஆனந்தி அக்கா.
1: சரி நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு.
2: நன்றி.
1: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க 102.6 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கலாம். 9 மணி வரைக்கும் வசந்ததின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: அதிகமான ஒரே வாகனம் பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
1: பெட்ரோல் வாசனைக்கு ஓடும் ஒரே வாகனம்.
2: இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150, இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6.

நூற்றுக்கு 3%, 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக் கேர், பாதுகாப்பாக செல்வோம். நாடு முழுவதும் 102.6

0: ரன் திரைப்படத்தில் இருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம் இனிய வணக்கம் தங்கச்சி.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் தம்புள்ளையிலிருந்து ராகுமா பேசுறேன்.
0: ராகுமா, எப்படி இருக்கீங்க ராகுமா? அப்படியா, சரி சரி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ குடிச்சிட்டோம். நீங்க என்ன டீ குடிச்சிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன். சரி, அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: மகளுக்காக மகன் புள்ள ரஹனா அப்சா மகள் ரலீனா

0: என்ன பாடல்? இந்த பாடல நீங்க ராகம் சுகமானதுல கேட்டிருக்கலாமே. சரி, நாளைக்கு கண்டிப்பா தரலாம். ஏன்னா நாளைக்கு செவ்வாய் ராகமே. சரியா, நீங்க நாள் ஃபுல்லா இடைக்கால பாடல் கேட்கலாம்.
1: சரி, குரு படத்துல பறந்தாலும் எதுல கேட்கணும்?
0: நாளைக்கு நீங்க எந்த ப்ரோக்ராம்ல கேட்டாலும் கொடுப்பாங்க. சரியா?
1: அப்படியா?
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு. நன்றி.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற நேரம் மாலை 5:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8.
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் எஃப்எம்
0: இயற்கையான அழகு என்பது முகம் மட்டும்.

சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும், மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: நாடு முழுவதும் 102.8 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோட பொது நேரம் பாத்தீங்கன்னா மாலை 5:38 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாரும் சொல்லி பாக்கலாமே. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? சாந்தி கோவிந்தராஜா. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அப்படியா, சரி சரி. இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: கணவருக்கு, அவங்க பிள்ளைதான சஜித் ரஜித் மகள் மதுசாமிக்கு அவங்க அன்பான அறிவிப்பாளர். உங்களுக்காகவும் மட்டும் பருத்து துறை அருள்மொழி முனராக்கல தனலட்சுமிக்காகவும் உங்கள் அன்பிக்கு பாடல்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் மாதவன். ஒலிக்கும் பாடல் இது. ஜே ஜே திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையில்.

0: 2 அலைவரிசைகளில் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு. இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம்.
0: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
1: மும்தாஜ் பேகம், கொழும்பு பைனாலி.
0: மும்தாஜ், எப்படி இருக்கீங்க? மும்தாஜ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா அட்டகாசமா இருக்கேன். அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: வசனம் கேட்டுக்கொண்டே இருக்கோம்.
0: டான்ஸ் பண்ற மாதிரி வேலைங்க. உண்மையாவா? அப்படியா இல்லையா?
1: இல்ல இல்ல
0: இல்லன்னா வெளியில சொல்ல முடியாதே. என்ன? அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அப்படியா? சரி சரி சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே
0: சரி. யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறீங்க?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காவும் போனேன். நந்தகுமார் சார் இருக்கான், சித்தியாஸ்மா, இதுமா, ஜெமிலா, அருமா, பரத, பாத்திமா, ரவி, ரகுமா, மருது, குவைதி, சின்னையா, மகாதேவ், ஆட்டோ விஷ்ணு, விமர்சனர், ஃபாரூக், வசந்தகுமார், அப்துல் நஜி குடும்பத்தை வசன கேட்க அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி.
2: எனக்கு மியூசிக்க பத்தி என்ன தெரியுமா? பீட்டர் அக்காக்கு நம்மள பத்தி தெரியல. அபி தேக்கோ சூப்பிஸ்தானு.

0: ஷான் திரைப்படத்தில் இருந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு அப்படியே சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் மட்டுமல்ல, அடுத்தடுத்த மணித்தியாலத்திலையும் சூப்பரிட்டான பாடல்கள் எல்லாம் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013, அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இந்த மணித்தியாலத்தின் முதல் நேரம் நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பிலோர் சொந்தமேலோ வணக்கம்.
1: அன்பான மாலை,
0: அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே. என்ன ஆச்சு? சரி சரி, அப்புறம் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி பிடிச்சிருக்கா உங்களுக்கு? விலங்கல்ல
1: வீட்டுல
0: எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, இப்ப அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? தேவாவோட பாடலா? சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியில வரும், கேட்டுட்டே இருங்க. சரியா? சரி, இப்ப அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா
1: இருக்கீங்க?
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா 9 மணி வரைக்கும் கால் பண்ணுங்க. 0112-775-0013 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். 102.6 102.8 அலைவரிசைகளில் 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. கோ திரைப்படத்திற்காக

இலங்கையில் ஒவ்வொரு நாளும் அண்ணளவாக ஏற்படும் விபத்துகளின் எண்ணிக்கை 150. இதில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 5, 6 அல்லது 4 பதிவாகிறது. அரசாங்கம் இதற்காக ஆண்டுக்கு 500 பில்லியன் ரூபாயை செலவு செய்கிறது. இது ஆண்டு வருமானத்தில் 3%. 500 பில்லியன் ரூபாய் செலவிட்டாலும் இறந்த உயிர்களை மீட்க முடியுமா? பாதுகாப்பாக வாகனத்தை செலுத்துங்கள். டேக்கியா, பாதுகாப்பாக செல்வோம். தட்டும் தடைகளை உடைத்து வெற்றி படிகளில் வசந்தம் FM.

0: விக்ரம் 2 திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க? அப்படியே
1: மற்றும் சொந்தம் பந்தங்கள் அனைவரும், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் வாழ்க வென்று வாழ்த்துகின்றார் அக்கா.
0: சரி, வசந்த மேபம் சார்பாகவும் நிகழ்ச்சியின் சார்பாகவும் அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா?
1: நன்றி அக்கா.
0: சரி சரி, இப்ப யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க?
1: மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவல்லி மற்றும் தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் உரக்குலையில் இருக்கும் எனது அக்காவான செல்லையா குடும்பம், வட்டக்கொடையில் இருக்கும் மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், நாகஸ்தனையில் இருக்கும் எனது அண்ணாவான முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், உரக்குலையில் இருக்கும் சுந்தர்லிங்கம் குடும்பம் மற்றும் பாதுகை சின்ன தம்பி, தலவாக்கலை கிறிஸ்தன் பக்தன் மற்றும் வசந்தகுமார் சட்டமா வசந்த கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்காகவும், மற்றும் நாகஸ்தனையில் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும், சப்மல் பந்த வசந்தகுமார், உமாச்சந்திரன், விஓஎஸ்டேட்ல இருக்கும் தம்பிராஜ் குடும்பம் அனைவருக்கும், உங்களுக்காகவும் வசந்த கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி. இதே மாதிரி 9 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். ஆட்டம் பாட்டும் கொண்டாட்டமாக வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நேரம் மாலை 6:29.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

சிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தனித்து

0: திரைப்படத்தில் இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். அடடா, வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க. சரி, இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரிய நீலாவளையிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் வணக்கம் கொழும்பு 15 மோதுரை தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துகள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. குட் ஈவினிங் என்று சொல்லி சண்முக சுந்தரம் மதுரையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான வணக்கம், நானும் வசந்தத்தின் நிகழ்ச்சிகளோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றார். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி புவனேஸ்வரி மங்கையரசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சத்யா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவிட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறை பெற்று பொப்டீலர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மாலை நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்குடையிலிருந்து அவனாசி வையேந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரம் இனிமையான வணக்கம் சகோதரி என்று சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குட் ஈவினிங் என்று சொல்லி மாவனல்ல நீசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹட்டன் நவீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருச்சி மாமரச்சேலை பெரிய நகர் கிருஷ்ணா மற்றும் கோவிந்தசாமி, கலைச்செல்வி மிதுன் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. மீன்பிடி கந்தையிலிருந்து பிரசாந்த் நிகழ்ச்சியோடு வந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான மாலை நேர வணக்கம், இணையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்க அக்கா அப்படின்னு சொல்லி நிலானி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.
1: Let me see.

வசந்தத்தை இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் மாதவன். ஒலிக்கும் பாடல் இது. ரன் திரைப்படத்திற்காக வித்யாசாகரின் இசையில்.

2.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 7:00.

0: மும்பைக்கு முதலிடம். வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். மேகோடையில் 6 பேரின் மரணத்துக்கு காரணமான சாரதி விளக்கமறியலில். ITN வசாக்கு வளையத்தை பார்வையிட அதிக அளவான மக்கள் வருகை. QR முறைமையை கடுமையாக அமல்படுத்த உள்ளதாக அமைச்சர் ஆனூர் தெரிவிப்பு. நவீனமயப்படுத்தப்பட்ட தேசிய நரம்பியல் நோய் நிறுவனம் மக்களின் உரிமைக்கு. ஐதேகாவின் பிரதேச சபை உறுப்பினர் டுபாய் சுத்தா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியில் கைது. ஈரான் ஜனாதிபதி பதவி விலகும் அறிகுறி.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். எரிபொருள் சந்தை வீழ்ச்சியடைவதை தவிர்ப்பதற்கு மற்றும் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ந்தும் உறுதிப்படுத்துவதற்கு எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்தார். தற்போது நடைமுறையில் உள்ள எரிபொருளுக்காக QR முறைமையை எதிர்காலத்தில் மிகவும் கடுமையான முறையில் அமுல்படுத்த எதிர்பார்ப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலான சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், பிப்ரவரி மாதம் இறுதியில் இந்த யுத்தம் ஆரம்பமானதன் பின்னர் உலக சந்தையில் காணப்பட்ட எரிபொருளும் விலையும் தற்போது காணப்படும் எரிபொருள் விலையை ஒப்பிட்டு பார்த்தால் எமக்கு இந்த நிலைமையை புரிந்து கொள்ள முடியும். 92 ரக பெட்ரோல் ஒரு பெரல் பிப்ரவரி மாதம் 75.282 டாலர்களாக காணப்பட்டது. தற்போது அதன் விலை 129.67 டாலர்களாக காணப்படுகின்றது. ஜனவரி மாதத்துடன் ஒப்பிடுகையில் இது 180% அதிகரிப்பாகும். டீசல் ஒரு பெரல் 82.34 டாலர்களாக காணப்பட்டது. அது தற்போது 148.029 டாலர்களாக காணப்படுகின்றது. எனவே டீசலை பொறுத்தவரை 179.81 விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. மசகு எண்ணெயில் நாம் அதிகம் பயன்படுத்தும் மேபன் மசகு எண்ணெய் ஜனவரி மாதம் 65 டாலர்களாக காணப்பட்டது. தற்போது அதன் விலை 110 டாலர்களாக காணப்படுகின்றது. இது 69.52% விலை அதிகரிப்பாகும். இந்த அதிகரிப்புக்கு இணையாக நாம் பல சந்தர்ப்பங்களில் விலை அதிகரிப்பை மேற்கொண்டிருந்தாலும் இன்னும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் விநியோகஸ்தர்கள் சந்தைக்கு செலவை விடவும் குறைந்த விலைக்கே எரிபொருளை விநியோகிக்கின்றனர். அரசாங்கம் ஏற்றுக்கொண்ட 100 ரூபாவுடன் ஒட்டுமொத்தமாக ஒரு லிட்டருக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் 258 ரூபாவை தாங்கிக் கொள்கிறது. ஆரம்பாக்கு நிறுவனம் மே மாதம் டீசல் ஒரு லிட்டருக்கு 341 ரூபாய் நட்டத்தையும் 92 ரக பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 157 ரூபாய் நட்டத்தையும் எதிர்கொண்டன. சைனோபெக் நிறுவனம் டீசல் ஒரு லிட்டருக்கு 186 ரூபாய் 51%, 92 ரக பெட்ரோலுக்கு 29 ரூபாவும் நட்டத்தை எதிர்கொண்டன. IOC நிறுவனம் ஒரு லிட்டர் டீசலில் 194 ரூபாய் நட்டத்தையும் பெட்ரோல் ஒரு லிட்டரில் 38 ரூபாய் நட்டத்தையும் எதிர்கொண்டனர். இந்த நிலைமையை நாம் தொடர்ந்து முன்கொண்டு சென்றால் அந்த நிறுவனங்களுக்கு பாரிய நட்டங்களை எதிர்கொள்ள நேரிடும். அதனால் அவர்களது செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது போகும். அதனால் எரிபொருள் விநியோகம் சந்தையில் வீழ்ச்சி காணும். விலை அதிகரிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தொடர்ந்தும் எமக்கு எரிபொருள் விநியோகத்தை மேற்கொள்ள முடிந்துள்ளது. ஆனால் இந்த விலை அதிகரிப்பை மேற்கொள்ளாமல் நாம் செயற்பட்டால் தொடர் எரிபொருள் விநியோகம் என்பதை முன்னெடுக்க முடியாது. எரிபொருள் சந்தை வீழ்ச்சி காணும். எனவே கட்டாயமாக எமது எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து நாட்டில் இருந்து வெளியில் செல்லும் டாலரின் அளவை குறைப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது ஒரு பக்கம் எதிர்காலத்தில் விலை அதிகரிப்புக்கு வாய்ப்பாக அமைவதோடு ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே தற்போது நாம் அமல்படுத்தி வரும் QR முறைமையை இன்னும் கடுமையாக்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளோம் என அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை இங்கு கருத்து வெளியிட்ட இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJS DS ராஜகர்ணா இவ்வாறு தெரிவித்தார். நீங்கள் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் 100 ரூபாவை அரசாங்கம் இன்றும் ஏற்றுக்கொள்கின்றது என தெரிவித்தார். ஏப்ரல் மே மாதங்களிலும் ஜூன் மாதத்திலும் அந்த நட்டத்தை நாம் எதிர்கொள்கின்றோம். ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 100 ரூபாய் நட்டத்தை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அரசாங்கம் இதற்கென 57 பில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது. ஜூன் மாதம் இந்த ஒதுக்கப்பட்ட பணத்தொகை நிறைவடைகின்றது. அதன் காரணமாகவே தொடர்ந்து நாம் இதனை இவ்வாறே முன்னெடுத்துச் சென்றால் நிலைமை கடினமாகும் என்பதால் தான் பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் எரிபொருள் விலை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. நாம் QR குறியீட்டை கண்காணிக்க உள்ளோம். ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் எந்த அளவு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தான தகவல்களை டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு எமக்கு அது தொடர்பான தகவல்களை வழங்கி வருகின்றது. விநியோகஸ்தர்கள் நாம் கூறும் QR முறைமைக்கமைய எரிபொருளை விநியோகிக்காவிட்டால் அவர்களுக்கு வழங்கப்படும் இன்சென்டிவ் தொகை நாம் நிச்சயம் நிறுத்துவோம் என அவர் குறிப்பிட்டார். இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய முனைய நிறுவனத்தின் சகல கட்டண பட்டியல்களும் இன்று டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் நாளாந்தம் 4 பில்லியன் ரூபாய் அளவிலான எரிபொருள் விற்பனை செய்யப்படுவதோடு இன்று முதல் அது டிஜிட்டல் முறைமை ஊடாக மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மெய்கோட பகுதியில் இடம்பெற்ற வசாக் தன்சல் ஒன்றில் விபத்தை ஏற்படுத்தி 6 பேர் உயிரிழப்புக்கு காரணமான கெப் வாகனத்தின் சாரதியை எதிர்வாரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு ஹோமாகம நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மெய்கோட பகுதியில் இடம்பெற்ற இவ்விபத்தில் 6 பேர் உயிரிழந்ததோடு மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். உயிரிழந்த 6 பேரில் 4 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். நேற்று இரவு ஹைலெவல் வீதியின் மெய்கோட சந்திக்கு அருகில் தன்சல் ஒன்றுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது கெப் வாகனம் ஒன்று மோதியது. அவிசாவளியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கெப் ரக வாகனம் ஒன்று மெய்கோட பகுதியில் வழங்கப்பட்ட தன்சலுக்காக வரிசையில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியது. சம்பவத்தில் காயமடைந்த 13 பேர் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் விபத்துக்குள்ளானவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். விபத்து இடம்பெற்றபோது உடனடியாக செயற்பட்ட கொடகம சந்தையில் பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகள் தப்பிச் சென்ற கெப்ரக வாகனத்தின் சாரதியை கைது செய்தனர். இச்சம்பவத்தில் உயிரிழந்த 6 பேரில் 4 பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். அதில் ஒருவர் 15 வயது பாடசாலை மாணவி ஆவார். எவ்வாறெனினும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஹோமாகம நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை விளக்கமறைகளில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். குறித்த கெப்ரக வாகனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டது. விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கெப்ரக வாகனத்தை செலுத்திய சாரதி மதுபோதையில் இருந்தமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மெய்கோட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெசாக் பண்டிகை முன்னிட்டு பிளியந்தலை நகரை மையப்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் வெசாக் வலையம் கடந்த 2 தினங்களாக வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வெசாக் வலையம் திறந்திருக்கும் ITN வெசாக் வலையத்தின் 2ஆம் நாளான நேற்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். கடந்த 2 தினங்களில் சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமானோர் அங்கு வருகை தந்துள்ளனர். ITN வெசாக் வலையம் பிளியந்தலை நகரை மையப்படுத்தி வெசாக் பௌர்ணமி தினத்தன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கெஸ்பேவ நகர சபை மற்றும் பிரதேச செயலகம் ஆகியன இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளன. முதல் நாள் வெசாக் வலையத்தை அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கது. இருவர் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கண்டியில் 15 வயதுடைய சிறுமியை பாலியல் ரீதியான துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் பௌத்த பிக்கு ஒருவரும் அதற்கு உடந்தையாக இருந்த பெண் ஒருவரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான பௌத்த பிக்கு பாதிக்கப்பட்ட சிறுமியினது தந்தையின் சகோதரர் என போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. 25 வயதுடைய இந்த பிக்கு பகிரவகந்த பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் பணியாற்றியவர் என போலீசார் கூறப்பட்டுள்ளனர். இருவரும் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபரான பௌத்த பிக்குவை இன்றைய தினம் வரை விளக்கமறிகளில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதேவேளை கைது செய்யப்பட்ட பெண்ணை தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகளில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை 14 வயது சிறுமியை கடுமையான பாலியல் துஷ்பிரயோகத்துக்குட்படுத்திய சம்பவம் தொடர்பில் மௌலவி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் இரக்கம்பம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தின் பின்னர் அவர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்று பின்னர் சட்டத்தரணை ஊடாக போலீஸ் நிலையத்தில் ஆஜராகியுள்ளார். இச்சம்பவத்துக்கு உதவி ஒத்தாசு புரிந்த குற்றச்சாட்டில் இதற்கு முன்னர் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டார். இருவரும் அம்பாறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டனர். இலங்கையின் நரம்பியல் நோய் சிகிச்சை சேவையை விஸ்தரிப்பதற்கும் சேத்திறன் மிக்கதாக்கும் நோக்கிலும் 99 மில்லியன் ரூபாய் செலவில் முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டுள்ள கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் நிறுவனம் இன்று மக்களின் உரிமைக்கு கையளிக்கப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ தாதிய அதிகாரிகள், சுகாதார செயற்பாட்டு உதவியாளர்கள் மற்றும் மேலும் சிலரை சேவையில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் நிறுவனம் 99 மில்லியன் ரூபாய் செலவில் முழுமையாக நவீனமயப்படுத்தப்பட்டுள்ளது. இதனை அங்குரார்ப்பணம் செய்து வைக்கும் நிகழ்வில் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிஸ பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹங்சக்க விஜயமுனி ஆகியோர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. மூளை, தண்டுவடம், நரம்பு மண்டலம் மற்றும் தசைத்தொகுதி தொடர்பான நோய்களால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்களுக்கான விசேட நரம்பியல் சிகிச்சைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த நவீனமயமாக்கல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மேற்படி உட்கட்டமைப்பு மேம்படுத்தல் மூலம் இலங்கையின் நரம்பியல் சிகிச்சை சேவைகளின் தரம் மற்றும் செயற்திறன் கணிசமாக அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 62 மற்றும் 63 இலக்க விடுதிகளை உள்ளடக்கிய நரம்பியல் பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட விடுதிகள் வளாகமும் இன்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டதோடு நோயாளர் பதிவும் இடம்பெற்றது. அந்த பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி விடுதிகளை கொண்டுள்ளதுடன் ஒவ்வொன்றும் 22 படுக்கை வசதிகளை கொண்டுள்ளன. குறித்த வார்ட் தொகுதி நவீனமயப்படுத்தலுக்காக சுகாதார அமைச்சு 52 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியுள்ளது. கீழ்மாடியில் உள்ள மேலும் ஒரு சிகிச்சை பிரிவின் நவீனமயப்படுத்தலுக்காக 22 மில்லியன் ரூபாவும், தொழிற்பயிற்சி பிரிவு மற்றும் கேட்பர் கூட நவீனமயப்படுத்தலுக்கு 25 மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு உரையாற்றிய சுகாதார அமைச்சர், சுகாதார உதவியாளர்கள் 1900 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அக்டோபர் மாதத்தில் மேலும் 2600 தாதிய அதிகாரிகளுக்கு நியமனம் வழங்கவும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். சுற்றுலா விசாவை பயன்படுத்தி இளைஞர்களை டுபாய் மற்றும் மோல்டோவா நாடுகளுக்கு வேலைக்காக அனுப்பி வைத்த டுபாய் ஜுத்தா என்ற ரந்தடிக்கே நிஷாங்க பிரியதர்சன் என்பவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவின் போலீஸ் குழுவினர் இன்று கடுவளை பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் முலத் சிங்கள பிரதேச சபையின் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு உறுப்பினர் என்பதுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்தியே இந்த மோசடியை நடத்தியுள்ளார். துபாயில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி இவர் 7 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுத் தரவில்லை என கிரையுள்ள பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் பணியகத்தில் செய்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிநாடு சென்றிருந்த நிலையில் மீண்டும் நாட்டுக்கு திரும்பியவர் என்பதுடன் அவர் கடுவளை பகுதியில் தங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அவரை கைது செய்ய சென்றபோது விசாரணை அதிகாரிகளை தவிர்த்து தனது தனிப்பட்ட காரில் தப்பியோட முயன்றபோதே கைது செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலா விசா மூலம் துபாய்க்கு வேலைக்காக ஆட்களை அனுப்பி வைக்கும் முக்கிய கடத்தல்காரர் இவர் ஆவார். இதற்கு முன்னரும் பணியகத்தினால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கழுத்துறை துப்பாக்கிச் சூட்டின் பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீசாருக்கு தகவல் வழங்கியதாக சந்தேகித்து மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்தின் திட்டமிடலில் ஈடுபட்ட பிரதான சந்தேக நபர் மற்றும் மற்றொரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை வளான மத்திய ஊழல் ஒழிப்பு அதிரடிப்படை தெரிவித்துள்ளது. கடந்த 28ஆம் தேதி கழுத்துறை வெட்டுமகட பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஈரான் ஜனாதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை ஈரான் ஆன்மீக தலைவர் கொமேனியிடம் ஒப்படைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியின் அந்நாட்டு ஆன்மீக தலைவர் முஜ்தபா கொமேனியின் அலுவலகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி தனது ராஜினாமாவை முன்வைத்துள்ளதாக லண்டனில் அமைந்துள்ள ஈரான் சர்வதேச எதிர்ப்பு ஊடகம் நேற்று அறிவித்தது. ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர படைப்பிரிவு அரசாங்கத்தின் அநேக பிரிவுகளை கையகப்படுத்தியுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளார். ஜனாதிபதியும் ஏனைய உயர்மட்ட அதிகாரிகளும் முக்கியமான தீர்மானங்களை எடுக்கும் நடவடிக்கையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அக்கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலைமையின் கீழ் தன்னால் அரசாங்கத்தை முன்கொண்டு செல்ல முடியாது என தெரிவித்து பெசஸ்கேன் தனது ராஜினாமா கடிதத்தை கையளித்துள்ளதாக தெரிய வருகின்றது.
1: வசந்த் எஃப்எம் விளையாட்டு செய்திகள்.
0: அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டரங்கில் நேற்று நடைபெற்ற 19வது IPL தொடரின் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 2வது தடவையாக சாம்பியன் பட்டத்தை சுவீகரித்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 155 ஓட்டங்களை பெற்றது. குஜராத் டைட்டன்ஸ் அணி சார்பில் வாஷிங்டன் சுந்தர் 50 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்றுக் கொடுத்தார். இருப்பினும் அணித்தலைவர் ஜுப்மன் கில் மற்றும் சாய் சுதர்சன் முறையே புவனேஸ்வர் குமார், ஜோய்ஸ் ஹேசல்வுட் ஆகியோரின் பந்துவீச்சுகளில் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். குஜராத் டைட்டன்ஸ் அணியால் நிர்ணயிக்கப்பட்ட 156 ஓட்டங்கள் என்ற இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 18 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கு அடைந்தது. ராசிக் ஷலாம், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட் ஆகியோரின் துல்லியமான பந்துவீச்சு விராட் கோலியின் அபார துடுப்பாட்டம் என்பன ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு 2வது முறை சாம்பியன் பட்டத்தை பெற்றுக் கொடுத்தது. விராட் கோலி ஆட்டமிழக்காது 42 பந்துகளில் 9 பவுண்டரிகள், 3 சிக்சர்கள் அடங்களாக 75 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். போட்டியின் ஆட்ட நாயகனாக அவரே தெரிவானார். போட்டித் தொடரின் ஆட்ட நாயகனாக இளம் வீரர் வைபவ் சூரியவங்சி தெரிவானார். அதற்கமைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கடந்த வருடமும் இந்த வருடமும் 2 கிண்ணங்களை சுவீகரித்துள்ளது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மேகோடையில் 6 பேரின் மரணத்துக்கு காரணமான சாரதி விளக்கமறியலில். ITN வசாக் வலயத்தை பார்வையிட அதிகளவான மக்கள் வருகை. QR முறைமையை கடுமையாக அமுல்படுத்தவுள்ளதாக அமைச்சர் அனுர தெரிவிப்பு. நவீனமயப்படுத்தப்பட்ட தேசிய நரம்பியல் நோய் நிறுவனம் மக்களின் உரிமைக்கு. ஐதேகாவின் பிரதேச சபை உறுப்பினர் டுபாய் சுத்தா வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியால் கைது. ஈரான் ஜனாதிபதி பதவி விலகும் அறிகுறி. இத்துடன் வசந்தம் எஃப்எம் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். Seven on the.

0: திரைப்படத்திலிருந்து தேன் தேன் தேன் வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தேன் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு பாத்தீங்கன்னா 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் கூடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம்.
1: அப்புறம்
0: நிக்கலஸ் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? எப்படி
1: சாப்பிட்டீங்க?
0: சரி, அப்புறம் சொல்லுங்க, வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு?
1: இன்னைக்கு
0: பாத்தீங்கன்னா மாதத்தின் முதல் நாள். சரி சரி சரி, அப்ப வாழ்த்துக்கள். சரி, யாருக்கெல்லாம் பாடல் கேக்குறதா இருக்கீங்க? சரி, கண்டிப்பா சொல்லலாம். யாருக்கு?
1: மூன்றாவது பிறந்த நாள்.
0: சரி, வசந்தமேபம் சார்பாக அவருக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சரியா? சரி, அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டபிக்கு
1: நன்றி.
0: நன்றி.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் மாதவன். ஒலிக்கும் பாடல் இது பிரிய சகி திரைப்படத்திற்காக பரத்வாஜ் அவர்களின் இசையில்.

ஷாஜகான் திரைப்படத்திலிருந்து மணி சர்மாவின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்புறம் சாப்பிட்டீங்களா விஸ்வநாதன்? இனிதான் சாப்பிடணும். அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல அப்படியா? அப்படியா, சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சரி, அடுத்த பாடல் நீங்க யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? நன்றி. அதே நேரம் முகநூல் வழியாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீர்த்தன் குடும்பம் மற்றும் கொற்றகலை ரைட்டன் வசந்தம் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி ரோசலகம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இனிமையான இரவு நேர வணக்கம் அக்கா, ஒரு கூட வத்த தமிழ்நாடு தோட்டத்திலிருந்து ஆறுமுகம் ரமேஷ் சத்தமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இரவு நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய், இதமான இரவு நேர வணக்கங்கள், வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பேர்வள தர்கா நகரில் இருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அன்பான இரவு நேர வணக்கம், பாடல்கள் அனைத்தும் வேற லெவல் அப்படின்னு சொல்லி குமார் இணைந்திருக்காங்க நிகழ்ச்சியோடு. அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. குறிஞ்சாக்கேணி அசூர்தீன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இந்து கலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா, தரணிய கலை இலுக்தன கீழ்பிரிவிலிருந்து சுரேஷ்குமார் மற்றும் மகள் அக்ஸரா சசினி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசை எண்ணூடாக 9 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 0112-7175-0001 அப்படியும் இல்லை என்றால் 0112-7175-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலோ வணக்கம். நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: பாடல்
0: இருக்கு, யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க 102.6 102.8 அலைவரிசைகளில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இணைந்திருக்கலாம் 9 மணி வரைக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு.

0: சிவப்பதிகாரம் திரைப்படத்திலிருந்து வித்யாசாகரின் இசையில் ஒரு சூப்பரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு நேரம் பாத்தீங்கன்னா இரவு 8 மணி கடந்து 22 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பினூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஆஷா பேசுறீங்க.
0: ஆஷா, எப்படி இருக்கீங்க? ஆஷா,
1: ரொம்ப நல்லா இருக்கேங்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன ஆஷா, ரகசியமா பேசுற மாதிரி இருக்கே. அப்படியா, 5 மணில இருந்து ட்ரை பண்ணி இப்பதான் லைன் கிடைச்சிருக்கு. அப்படியா, அப்படித்தான், ரொம்ப பிஸி அப்படித்தான். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா நீங்க? அப்படியா, சரி சரி ஆஷா. இப்ப அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. இந்த பாடல நீங்க யாருக்காக எல்லாம் கேட்க விரும்புறீங்க? அப்படியா, சரி சரி. நன்றி நிகழ்ச்சியோட இணைந்து கண்டமைக்கு. நன்றி நன்றி நன்றி. இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தா இருக்கு. எனவே தொடர்ந்து கால் பண்ணுங்க. 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும்.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. நேரம் இரவு 8:31.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
2: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
1: வசந்தம் FM உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானலை வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மாற்று எல்லாமே ரியாலிட்டி தான்.
1: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சுதான்.
1: 1000 மின்

டிஷும் திரைப்படத்தில் இருந்து ஒரு சுவரான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கும் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு 102.6 102.2 மீட்டு அலைவரிசையினூடாக இப்போது நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஹாய் ஆனந்தி அக்கா, இரவு நேர வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். பண்டார வலையிலிருந்து வினோதன் வினோ மற்றும் லதா, கிருஷாந்த் அண்ட் ரோசன் சபினாஸ் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிய இரவு வணக்கம் ஆனந்தி. பாடல்கள் அனைத்தும் இனிமையாக உள்ளது. நான் பருத்தி துறையிலிருந்து அருண்மொழி, என்னையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம். மணிமாறன் அப்புதல வியாரகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதாகவும் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்கன்னா இனிமையான இரவு நேர வணக்கம் என்று சொல்லி சபுமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. பசலையூரிலிருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இரவு நேர வணக்கம் என்று சொல்லி வந்திருக்காங்க. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கஜேந்திரன் ராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான இரவு நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேகும் அனைத்து உறவுகளுக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி திரு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் அன்பான இரவு நேர வணக்கம் ஆனந்தி அக்கா, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சிவகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா சொல்லியிருக்காரு. கொழும்பு 15 அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்பான இரவு நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், இணையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சதீஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. ஹட்டன்ல இருந்து இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறது பாடல்.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் மாதவன். ஒலிக்கும் பாடல் இது லேசா லேசா திரைப்படத்திற்காக.

சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் டிலக்ஸன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தமுறை.

நன்றியானது நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான அப்பொழுது வணக்கம். காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இணைந்திருக்கப் போகின்றோம். நேரம் சரியாக இரவு 9 மணி.

0: நான் காத்திருந்த பொழுதுகள் எல்லாம் உனக்காகவே என் வசந்த நிலாவே. காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சியை இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு இரா பொழுதுமே அழகான இரா பொழுது. அதிலும் இனிமையான பாடல்கள் மற்றும் எங்களுடைய நினைவலைகளை சுமந்து கொண்டு பயணிக்கக்கூடிய இந்த இரா பொழுது இன்னும் இனிமையான இரா பொழுது. எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் சில நினைவுகளை நாங்கள் வந்து நெஞ்சினுடைய ஓரத்தில் வலுவாக சுமந்து கொண்டிருப்போம். அந்த அதிகமான பாரத்தை யார்கிட்டயோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அந்த பாரத்தை, அந்த நினைவை நாங்கள் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும் போது, பகிர்ந்து கொள்ளும் பொழுது, நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க பொறுமையாக எங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து கேட்பாங்களா அப்படின்னு சொன்னால் கூடுதலாக இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இன்றைய காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலாவில் உங்களுடைய உணர்வுகள் மற்றும் உங்களுடைய அன்பான கவிதைகளை சுமந்து கொண்டு காற்றலி வசந்தத்தின் வசந்த நிலா நகரப்போகின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112 775 0101 அல்லது 0112 775 1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் அத்தனை பதிவுகளையும் இணைத்துக் கொண்டு பயணிக்க நாடும் நிகழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றேன். நிகழ்ச்சியில் முதல் பேசுவதற்காக உடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க அஸ்வினி?
1: நல்லா இருக்கேன்.
0: அஸ்வினி, நிகழ்ச்சியுடைய முதல் பாடல் பிடித்து வந்ததா? ரொம்ப நன்றி அஸ்வினி. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க வந்து யாருக்கிட்டயாவது ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணும், பகிர்ந்து கொள்ளணும் நினைச்சு இன்றும் கூட நீங்க மனதளவுல அந்த விஷயத்துக்காக ஒரு ஃபீல் பண்ற ஒரு விடயம் என்றால் என்னது? கவிதையா சொல்ல போறீங்களா? அருமையான கவிதை. ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்? ரொம்ப நன்றி. அனைத்து நிகழ்ச்சி சந்தங்களை இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு கேட்கலாம். ஒழுக்கம் இந்த பாடல் நாணயம் திரைப்படத்திலிருந்து, இனிமையான பாடல்.

கவலையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: வசந்தம் FM 102.6 102.8 உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக 9:28 ஆகிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முக புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடைய அன்பானுடைய சொந்தம் அன்பான வணக்கம்.
1: இனிய வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சிவமூர்த்தி.
0: எப்படி இருக்கீங்க சிவமூர்த்தி?
1: நானும்
0: சாப்பிட்டேன் சிவமூர்த்தி. நீங்க சாப்பிட்டீங்களா?
1: அருமையான பாடல்.
0: ரொம்ப நன்றி. தொடர்ச்சியான நிகழ்ச்சி கேட்டுட்டு இனிமையான பாடல்களை இன்னும் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஒழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்.
1: அகஸ்திகா, பவி, ஜனா, வசந்தி, அதே போல் நடராஜா, இந்திராணி அனைவருக்கும், வசந்த உறவுக்கும், எல்லோருக்கும், உங்களுக்கும் சேர்த்து ஒரு நல்ல பாடல்.
0: ரொம்ப நன்றி. அனைத்தனைய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி கொஞ்சாக்கணி அசோதின் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகப்புத்தகம் வாயிலாக. மற்றும் அன்பான வணக்கம் நறு நிகழ்ச்சியோடு தான் என்று லிந்துள்ளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, இதமான இனிமையான இரவு நேர வணக்கம் நறு நிகழ்ச்சியோடு. பண்டரவளி வினோதன், வெனோ லதா, கிஷாந்தன், ரோஷான். மணிக்கோ, வெனோ, லதா, ரோஷான், கிஷாந்தன் நாங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லியிருக்காங்க. சபினா ஷேங் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று புலத்சிங்கள நிவேதி லலித் அன்பான வணக்கம் சொல்லி ஹாய் ப்ரோ, மகிழ்ச்சியான இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி அருமை வாழ்த்துக்கள். கிருஷ்ணி ஜெவீஸ் ஹமலின் அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாவட்காடு சுரேஷ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று. இனிமையான இரவு பொழுது வணக்கம் சகோதரா வசந்த நிலாவோடு நானும் இணைந்திருக்கின்றேன். ஆலயம்பதி இதய ரத்தினம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. நானும் வசந்த நிலா நிகழ்ச்சியில் இணைந்துள்ளேன். டிலுக்ஷன் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். பேர்வலை தர்கா நகர் ரிம்சான் ரிந்தாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிமையான வணக்கம் சொல்லி நானும் நிகழ்ச்சியோடு என்று மோதூர் பட்டித்திடல் வடிவேல் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிமையான வணக்கம் கனியா மஹரூப் நகர் நசூர் அன்பான வணக்கம் சொல்லி அன்பான வணக்கம் நசூர். மற்றும் அன்பான வணக்கம் சொல்லிய பெரிய நிலாவனை கிருஷ்ணா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு

0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தங்கள் வலப்பினை ஏற்படுத்தலாம். வலைக்கமணி தொலைபேசியிலும் 0112-775-0001 அல்லது 0112-775-1111 நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அனைத்து பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது அழைப்பினூடாக சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம் அண்ணா. பாராட்டு சிவகுமார்.
0: வணக்கம் சிவகுமார், எப்படி இருக்கீங்க சிவகுமார்?
1: நலமாக இருக்கண்ணா. சும்மா இருக்கீங்களா?
0: நலம் உங்களை போலவே நலமாக வளமாக ரொம்ப சந்தோஷமா.
1: இனிமையான பாட வசந்த நிலா பாட, இனிமையான பாட, எனக்கு பிடிச்ச நிகழ்ச்சியான வசந்த நிலா.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க, இன்னும் இனிமையான பாடல்களை கேட்கலாம்.
1: இனிமையான இனிமையான பாடல்.
0: ஒழுக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம்?
1: பாடல் கேட்கிறது அபிஜானு, பிரேம்குமார், சிரிசான், மதுசான், காமன், கெல்போ டீன்சரும், கண்ணத்தர வசந்தரும், இப்போ அசோக் குமாருக்காகவும் அனைத்து நேர்களும் கேட்போங்க.
0: அனைத்து நேசங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல்கள் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு ஒழுக்கும் இனிமையான பாடல் பிரியமானவர்களை திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமாரினுடைய இசையில்.

0: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தாம். வணக்கம் வசந்தாம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள். பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

0: காய்ச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கவனிய தொலைபேசியிலும் 0112-7750-0100 அல்லது 0112 7751 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக உடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஹாய் ஆஷா, எப்படி இருக்கீங்க ஆஷா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன் ஆஷா. சொல்லுங்க, நிகழ்ச்சியில பாடல்கள் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ளணும் நினைச்சு என்றும் கூட பகிர்ந்து கொள்ள முடியாம ஒரு விடயம் என்ன நினைவது? உங்களுடைய லைஃப்ல யாருக்கிட்டயாவது ஒரு விஷயம் பகிர்ந்து கொள்ளணும் நினைச்சு இன்றும் கூட நம்ம மனசுக்கே வச்சு நினைத்து நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விடயம் உண்மையிலா? ஓகே, நன்றி. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம்.
1: நன்றி.
0: காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

0: காஜலி வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேரம் சரியாக 10:18.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே நாடு முழுவதும் 102.6 102.8
2: தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
3: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
2: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்.
3: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
1: ஆயிரம் விண்மீன்களுக்கு மத்தியில் ஓர் நிலவு தலித்து

காற்றாலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோட நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கப்படி தொலைபேசி இலக்கம் 0312-775-0301 or 0312-775-0111 என்ற தொலைபேசி அழைப்பினோட நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்பதகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை அதோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். தற்போது எங்களுடைய பேஸ்புக் சொந்தங்களை இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். இனிமையான வணக்கம் சொல்லி பனைப்புறம் மணிகண்டன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மவநிலை நிஷா அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் வணக்கம் பிரீட் டிவிஷன் நிக்கோய கிறிஸ்டோபர் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இருக்கும் இனிமையான பாடல்கள் ஒன்று தாருங்கள் என்று சொல்லி சாகம விதி கிருஷ்ணபிள்ளை அக்கறை பற்றிலிருந்து அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் புவனேஸ்வரன் மங்கை காசி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று வாகரையில் இருந்து சிவேந்திரன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு என்று நிர்மலா பாலா வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு பொதுவில் ஜமால்தீன் ஹாய் நிலுவனா பெட்டிக்லோல இருந்து பவி டிலு சது அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அக்கறை பெற்று பப்டையில நிஷா அன்பான வணக்கம் என்று பசரியுடைய பாலச்சந்திரன் ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடலில் வேண்டும் என்று தரணி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கும் நல்ல பாடல் தாங்க. கணவர் ராதாகரன், மகள் அஸ்மிதா மற்றும் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான பாடல் என்று தாரணி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. இனிய இரவு பொழுது வணக்கம் நிகழ்ச்சியில் பாடல்களும் மிக அருமையாக இருக்கின்றது. மெல்லினமே மெல்லினமே பாடல் தாருங்கள் என்று கொழும்பில் இருந்து சிவனேஷ் அன்பான வணக்கம் சொல்லி மட்டக்களப்பு அனிதா இருந்த கும்பால் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஜோன் ஏகாம்பரம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று கேரளின் ஆகாஷ், பலங்கடை குமாரி, வில்லவத்தை ராஜகோபால் பாலா அனைத்து நிகழ்ச்சிகளையும் இணைத்துக் கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

அவளையை மறக்க தொலைதூரம் செல்கின்றேன். நான் தொலைதூரம் செல்வதால் என்னவோ இன்னும் கவலையாகவே இருக்கிறது.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேருக்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
3: இளமெஞ்சே வாத்தென்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்க

காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது மனிதர்களினுடைய கடைசி நிமிடங்களில் நாங்களும் நின்று கொண்டிருக்கின்றோம். அழைக்க வேண்டிய தொலைபேசியிலும் 0312-775-0001 அல்லது 0312-775-1111 நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். இனிமையான பாடல்களோடு அழைப்பினுடைய அன்பான நெய் சொந்தம் அன்பான வணக்கம். அழைப்பானது துண்டிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். இனிமையான பாடல்களின் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். அழைப்பினுடைய நெய் சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? தம்புள்ளையில இருந்து ரகுமா. எப்படி இருக்கீங்க ரகுமா? ரொம்ப நன்றி ரகுமா. என்ன ரகுமா? நானும் உங்களை போலவே நலமாக இருக்கின்றேன். சாப்பிட்டீங்களா? ஓகேம்மா, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். மொழிக்கவிருக்கும் பாடலை யாருக்காக நாங்களும் கேட்கலாம். ரொம்ப நன்றி. அனைத்து நேய சொந்தங்களையும் இணைத்துக் கொண்டு இனிமையான பாடல் நிகழ்ச்சியோடு கேட்கலாம். ஹாய், அன்பான வணக்கம் டிலுக்ஷன். நடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் ஒரு இனிமையான பாடல் தாருங்களா அப்படின்னு சொல்லி ஹரி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் கொலம்பியிலிருந்து. மற்றும் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நடும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல்கள் கிடைக்குமா என்று வத்திரை குணப்பிரிய அதிமுகல இருந்து ஆனந்த் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய் அன்பான வணக்கம், நானும் கூட நிகழ்ச்சியோடு டிலோ என்று சொல்லி யுவன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் யாழ்ப்பாணத்திலிருந்து. அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நானும் நிகழ்ச்சியோடு தான். நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. எனக்கும் ஒரு இனிமையான பாடல் வேண்டும் என்று சொல்லி அகில் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க வத்தலை போபிடியிலிருந்து. ஹாய் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், நடும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமையிலும் அருமை. சில பாடல்கள் கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் சற்றுகளை பார்க்கின்றது என்று சொல்லி அசீம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் மாவனல்லையிலிருந்து. மற்றும் ஹாய் அன்பான வணக்கம் அண்ணா, சில கவிதைகளை சொல்ல நினைக்கின்றேன். இருப்பினும் எனக்கு அவ்வளவு கவிதை சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபயாஸ் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அனைத்து நேய சொந்தங்களையும் எடுத்துக்கொண்டு காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு இன்னும் ஒரு இனிமையான பாடல்.

0: அச்சலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் சரியாக இரவு 11 மணி 6 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியினுடைய 3வது மலத்தியாளத்திற்குள் நாங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய உரையாடல்கள் மற்றும் உங்களுடைய கவிதைகளோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் வலிப்பினை ஏற்படுத்தலாம். மலைக்கவணி தொலைபேசி இலக்கம் 0712-775-0300 அல்லது 0713-7715-1111 நீங்கள் மலைப்பினை ஏற்படுத்தலாம். அல்லது காற்றலை வசந்தத்தின் முகப்புத்தகம் மற்றும் இன்ஸ்டாகிராம் பதிவும் உங்களுடைய அன்பான பதிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது. அத்தனை பதிவுகளையும் காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு பகிர்ந்து கொள்ள நானும் காத்துக் கொண்டிருக்கின்றேன். அழைப்பினுடாக உடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம், யார் பேசுறீங்க?
1: திருமதி ரஜாப்.
0: திருமதி
1: ரஜாப்.
0: ரஜாப்,
1: ஆமா.
0: வணக்கம் திருமதி ரஜாப், எப்படி இருக்கீங்க? எவ்விடம், எந்த இடம் நீங்க? எந்த இடம் நீங்க? பத்திர முல்லையா?
1: ஆமா.
0: நிகழ்ச்சியுடைய பாடல்கள் பிடிச்சிருக்கா?
1: ஆமா, ரொம்ப அருமை. உங்களுக்கு பாராட்டுகள்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி அம்மா.
1: லிகிதா, முதல் தடவை நான் சந்திக்கிறேன்.
0: என்றைக்கு முதல் தடவை பேசுறீங்களா?
1: ஆமா,
0: ரொம்ப சந்தோஷம். எப்பவுமே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருங்க. எப்பவுமே நீங்க எங்களுக்கும் கால் பண்ணலாம். ஓகேவா?
1: நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். அழைப்பு கிடைக்காது.
0: இனிவரும் காலங்களில் நீங்க அழைப்பை ஏற்படுத்தலாம். உங்களுக்கு அழைப்பு கட்டாயம் கிடைக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சாப்பிட்டீங்களா? ஒழிக்கும் அனைத்து பாடல்களுமே இனிமையான பாடல்கள். சில பாடல்கள் கேட்கும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு மயக்கம், போதை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளவு இனிமையான பாடல். என்ன மாதிரி இனிமையான பாடல்?

0: உள்ளடக்க தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
1: என்ன நடக்கிறது நம்பாச்சு?
0: மனதை ஆளும் இசையின் இனிய நொடிகள், மெல்லிசையும் மெருகான வரிகள்.
2: கீழமெஞ்சே வாற்றல் தேரில் எங்கும் போய் வரலாம்.
0: ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு ராகம் ஒரு உணர்வு, இதயத்தை வருடும் இடைக்காலம் பாடல்கள்.

ராஜாலி வசந்தத்தின் வசந்தனைகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மொழி தோய்ந்த பாடல் அது. இளையராஜாவின் இசையில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து அனுராதா ஸ்ரீராம் மற்றும் உன்னிகிருஷ்ணன் பாடி இனிமையான பாடல். தொடர்ச்சியாக இன்னும் இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு நீங்களும் கேட்கலாம். அலைக்கவணி தொலைபேசிலக்கம் 0112-7175-0001 அல்லது 0112-7175-1111 நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினுடாக உடைய சொந்தம் அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். வணக்கம் சலாம், யார் பேசுறீங்க? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல்? எல்லா பாடலுமே பிடிக்குமா? ஒளித்தோ இந்த பாடல்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் என்றால் என்ன பாடல் அது? இல்ல இல்ல, நிகழ்ச்சியில் இவ்வளவு நேரம் கேட்ட பாடல்கள் மிக பிடித்த பாடல் என்றால் எந்த பாடல் உங்களுக்கு பிடித்த அந்த பாடல்? என்ன பாடல்? ஓகே, நன்றி. தொடர்ச்சியா நிகழ்ச்சி கேட்டுட்டு இனிமையான பாடல்களை நிகழ்ச்சியோடு கேட்கலாம். நன்றி. காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி நகர்ந்து கொண்டிருக்கின்றது.

0: உலக தகவல்கள் முதல் உள்ளூர் தகவல்கள் வரை அலசி ஆராய்ந்து வானொலி வழியாக உங்கள் செவி சேர்க்கும் வணக்கம் வசந்தம். வணக்கம் வசந்தம்
1: சார், நான் சொல்ல போற மேட்ரி எல்லாமே ரியாலிட்டி தான்.
0: வார நாட்களில் காலை 7:30 முதல் 10 வரை வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: நடக்கிறது நம்பாச்சு.

0: காற்றலை வசந்தத்தின் வசந்தங்களாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இனிமையான பாடல்களோடு நிகழ்ச்சி இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது. நேரம் சரியாக இரவு 11:40 நிமிடமாக கொண்டிருக்கின்றது. இனிமையான பாடல்கள் மற்றும் உங்களுடைய அழைப்புகளோடு நிகழ்ச்சி இன்னும் வழக்காகின்றது. இன்னும் ஒரு குறுகிய நேரமே உங்களுக்காக காணப்படுகின்றது. சோ நீங்களும் தொடர்ச்சியாக அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்கப்படி தொலைபேசியிருக்க மீண்டும் 0312-77-5-00 அல்லது 0312-77-5-11 ஊடாக நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்தலாம். தற்போது அழைப்பினூடாக உடனே சொந்த அன்பான வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நலம் மருள்மொழி, உங்களுடைய நலம்படி இன்னும் ஒரு குறுகிய நேரமே உங்களுக்காக காணப்படுகின்றது. இனிமையான பாடல் ஒன்று வேண்டும் என்று சொல்லி கண்ணன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் பதுலையில் இருந்து. மற்றும் அன்பான வணக்கம் டிலுக்ஷன், வசந்த நிலாவினுடைய பாடல் தெரிவுகள் எல்லாமே அருமை என்று சொல்லி ஜியாத் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் எந்த இடம் என்று சொல்லி குறிப்பிடல. மற்றும் அன்பான வணக்கம் என்று சொல்லி கவிதா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஹட்டியன் துறையில் இருந்து. ஹாய் அன்பான வணக்கம் சொல்லி மர் ஹரி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று புலத் சிங் நிவேதி லலித் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ, மகிழ்ச்சியான இரவு பொழுது வணக்கம், நிகழ்ச்சி அருமை, வாழ்த்துக்கள். கிருஷ்ணி ஜெவி சமலின் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நவட்காடு சுரேஷ் அன்பான வணக்கம் சொல்லி மற்றும் அவனாசி வைஜெயந்தி மாலா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. சபக்கல் கந்த பெரியகுழியானை வசந்தகுமார் ஹிந்துகளை அரசு வசந்த நிலாவுக்கு அன்பான வணக்கம் என்று அர்ஜுனன் அன்பான வணக்கம் சொல்லி புத்தவையிலிருந்து சியா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் என் அன்பான இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு அருமை அருமை வாழ்த்துக்கள். கந்தலாய் அணைக்கட்டு விதி முகமது சைசர் அன்பான வணக்கம் சொல்லி அன்பான வணக்கம் சைசர். ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் ஒன்று வேண்டும் என்று சொல்லி திவான் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. பலங்குடி குமாரி அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான இனிமையான வணக்கம் மட்டக்களப்பு அனிதா அனந்தகுமார் அன்பான வணக்கம் சொல்லி ஹாய் அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு எனக்கும் இனிமையான பாடல் என்று ஆலயம்பதி இதயரத்னம் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாய் ப்ரோ வணக்கம், ஐ எம் சரோஜினி ஃப்ரம் ஹட்டியந்தோட்டை, நாங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம், எங்களுக்கும் ஒரு பாடல் தாருங்கள் என்று சொல்லி ஹரிச்சரண் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. மற்றும் அன்பான வணக்கம் டிலுக்ஷன் அண்ணா, நானும் நிகழ்ச்சியோடு தான் எனக்கும் இனிமையான பாடல் என்று சொல்லி ஜோன் எங்கம்பரம் அன்பான வணக்கம் சொல்லி அகிலன் தம்பிராசா அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க ஃப்ரம் எந்த இடம் என்று குறிப்பிடல. மற்றும் அன்பான வணக்கம், வசந்த நிலா இனிமையாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது, இனிமையான பாடல்கள் என்று சொல்லி எங்களுடைய ஸ்டீவன் டெய்லர் ஸ்டீவன் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். 102.6, 102.8 வரிசை காற்றலை வசந்தத்தின் வசந்த நிலாவோடு. நேரம் சரியாக இரவு 11:45.

பதில் யாழ் சொல்வதோ யாழ் சொல்வதோ இனிமையான பாடல்கள் ஒழித்தோ. இந்த பாடல் அது தேவாவின் இசையில் குஷி திரைப்படத்திற்காக ஹரிகரன் மற்றும் சதன செல்கம் பாடிய இனிமையான பாடல். ஹரிகன் பால வணக்கம். டில் ஒன்று நிகழ்ச்சியோடு என்று சொல்லி ஒளிவில் அந்த ஃபாரூக் மற்றும் மசாலா கார்டன் ஹாலிவில் இருக்கக்கூடிய அசீம் மொஹம்மத் நஜாத் அன்பான வணக்கம் சொல்லியிருக்காங்க. அன்பான வணக்கம் மற்றும் தோப்பூர் அனிபா அன்பான வணக்கம் நானும் நிகழ்ச்சியோடு என்று சொல்லியிருந்தாங்க. வணக்கம். இந்த பாடலோட நடும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மற்றும் ஒரு நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நானும் உங்கள்

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் எஃப்எம்

0: நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.
1: என்ன கடி டன்?

0: பார் மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

குயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் FM.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம்.

அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கையர்க்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: முதல்ல காலையில எழுந்த உடனேயே மங்களகரமான வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியாக எழுந்திருந்து நல்ல நீராடி விட்டு முதல்ல காலை பொழுத துவங்குகிற போதே சுறுசுறுப்பாக ஒரு பெண் துவங்கணும். ஒரு பெண் காலையில எந்திரிக்கும் போதே பொழுது விடிஞ்சிருச்சா அதுக்குள்ளே எந்திரிக்கணுமா அப்படின்னு எந்திரிச்சா அன்னைக்கு நாள் முழுக்க அப்படிதான் இருக்கும். அந்த நாளை வந்து மிக மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக, ஒரு பெண்ணுக்கு முதல் தேவை அப்படிங்கறது என்னன்னா சுறுசுறுப்பு. சோம்பேறித்தனம் அப்படிங்கறது அறவே இருக்கக்கூடாது. வள்ளுவ பெருந்தகை ஒரு பெண்ணினுடைய சிறப்புகளை ரொம்ப அழகா பல திருக்குறள்ல வள்ளுவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த திருக்குறள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு திருக்குறள். அது என்ன அப்படின்னா, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்கார்த்து சோர்வு இழால் பெண் அப்படின்னு அழகா சொல்லியிருக்கிறார். ஒரு பெண் என்பவள் முதல்ல எப்படி இருக்கணும்னா, தன்னை காப்பாத்திக்கணும், அதுக்கப்புறம் தான் கொண்டவனை காப்பாற்றி, அதற்கு அப்புறமா இந்த உலகத்தையே காக்கின்ற வல்லமை படைத்தவள் பெண். அவள் சோர்வில்லாம இருக்கணும் அப்படிங்கறது வள்ளுவரினுடைய வாக்கு. ஒரு பெண் சுறுசுறுப்பா இருந்தாதான் ஒரு குடும்பம் சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு பெண் அப்படியே சோம்பி போயிட்டானா அந்த குடும்பமே வந்து சோம்பேறித்தனத்துக்கு ஆளாகிவிடும். ஆகவே ஒரு பெண் வந்து முதல்ல காலையில எழுந்திருக்கிற போதே சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியாக அந்த நாளை வந்து துவங்க வேண்டும்.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான காலநேர வணக்கம். இன்றைய நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2 திகதி செவ்வாய்க்கிழமை காலை பொழுதின் வாழ்த்துக்கள் விடியல் நிகழ்ச்சியில உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி அடைந்த ஒரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்று தினத்திலும் கூட உங்களுடைய அன்பானவர்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண மந்தங்களில் ஈடுபடக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அளிக்க வேண்டிய இலக்கம் 0102 7 5 0 0 1 கதைப்போல 0102 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை நேரவனுக்கும் வாழ்த்துக்கள் சகோதரி. இன்றைய நாள் அனைத்து உறவுகளுக்கும் நலமாக அமைய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி கலகா சண்முகநாதன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. மற்றும் அன்பான காலை நேர வணக்கம் சிஸ்டர், நிகழ்ச்சி ரொம்ப அருமையாக உள்ளதுன்னு சொல்லி மாலிப்பட்டியிலிருந்து பிரதீபன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி சொல்லி குறிஞ்சாங்கிலிருந்து அசுர்தீன் நிகழ்ச்சி உடந்திருக்கிறாங்க. நூற்றுக்கான் நண்பர் ரியா ஸ்ரீயா ஸ்ரீனா குட்டி ஆகியோரையும் நிகழ்ச்சி உடந்து கொள்ளுங்கள் சொல்லியிருக்காங்க. மற்றும் ஹாய்க்கா, இனி அன்பான காலை பொழுது வணக்கம். இன்றைய நாள் பிறந்த நாள், சுபகாரியங்களில் ஈடுபடக்கூடிய அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பரமானந்தன் கிளவன்டன் பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. ஹாய் சிஸ்டர், அன்பான இனிய காலை வணக்கம். கொழும்புல இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லி தேவசகாயம் நிகழ்ச்சி வந்திருக்கிறாங்க. அன்பான உறவுகளுக்காக பாடல் விரும்பி கேட்டு